பங்களாதேஷில் தடுப்பூசி பணிகள் தடைப்பட்டன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் முன்வைத்த அமைதி யோசனையை நிராகரித்து விட்டார். ஒரு வாரத்தில் ஹோமஸ் நீரிணையை திறக்கும் யோசனையை ஈரான் முன்வைத்தது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப், அமெரிக்கா வில்கிறது, ஈரான் மோசமாக தோற்கிறது, அதனால்தான் அது அவசரமாக அமைதியை நாடுகிறது என்றார். தமது த்ருத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் அவர் ஹோமஸ் நீரிணை வரைபடத்தை காட்டி அது டிரம்ப் நீரிணை என்று வட்டமடித்திருக்கிறார். அமெரிக்காவும் சீனாவும் $30 பில்லியன் மதிப்புள்ள பொருள்களுக்கு வரிகளை குறைக்க இணங்கியிருக்கின்றன. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்தின் போது உடன்பாடு காணப்பட்டது. வேளாண் பொருள்கள், மின்சாதனங்கள், பொம்மைகள் உள்ளிட்ட பொருள்களுக்கு வரி குறைக்கப்படும். AI தொடர்பில் பேச்சு நடத்தவும் இரு நாடுகளும் இணங்கின. ஆனால் செயற்கை நுண்ணறிவில் சீனாவுடன் இணைந்து செயல்பட விரும்பவில்லை என்று அதிபர் டிரம்ப் கூறிவிட்டார். அத்துறையில் அமெரிக்கா முன்னணி வகிப்பதாக அவர் சொன்னார். அதிபர் ஷியின் 3 நாள் பயணம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி கூறுகிறார். ஸ்பெயினில் 87 வயது மூதாட்டி வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். தலைநகர் மெட்ரிட்டில் 70 ஆண்டாக ஒரே வீட்டில் வசித்தவரை வீட்டிலிருந்து வெளியேற்றியதால் மக்கள் கோபமடைந்தனர். வீட்டின் வாடகை கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்த்தப்பட்டது. சுமார் 25,000 பேர் அவருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வாடகையை விருப்பம் போல் உயர்த்துவதற்கு எதிராக பாதுகாப்பு தேவை என்று மக்கள் குரல் கொடுக்கின்றனர். பிரதமர் பெட்ரோ சான்செஸ் சம்பவத்தை சமூக துயரம் என்றார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிங்கப்பூரின் சாந்தி பிரேரா 200 மீட்டர் ஓட்டப்பந்தய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுவிட்டார். 3 ஆண்டுக்கு முன்பு சீனாவில் நடந்த போட்டியில் சாந்தி 100 மீட்டரில் வெள்ளியும் 200 மீட்டரில் தங்கமும் வென்றார். இம்முறையும் 200 மீட்டரில் தங்கம் வெல்வாரா என்பது இன்று மாலை தெரியும். சிங்கப்பூர் நேரப்படி மாலை சுமார் 6:20 போட்டி நடக்கிறது. கார்பந்து. இன்று அதிகாலை நடைபெற்ற UEFA நேஷன்ஸ் லீக் ஆட்டத்தில் ஸ்பெயினும் இங்கிலாந்தும் சந்தித்தன. லண்டன் வெம்ப்லி அரங்கில் ஆட்டம் நடந்தது. 3-2 என்று கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் 2வது நிமிடத்தில் ஸ்பெயினின் லெமின் யமால் முதல் கோலை அடித்தார். பிறகு ஆண்டனி கார்டன் ஆட்டத்தை சமப்படுத்தினார். ஹாரிகேன் 1 கோல் போட்டார். ஒரு பெனால்டி வாய்ப்பை கொட்டைவிட்டார். இங்கிலாந்து அடுத்து வரும் புதன்கிழமை காலை செச்சியாவை சந்திக்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. பிஐஏ நோக்கி செல்லும் பி கே கேஜேஇ. அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகனம் ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
1: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர்கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் இரண்டு நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
2: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
2: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள் இன்றைய

0: 80களின் அதிசய உலகம். எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீதமேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:00.

0: ஒளிவன் விதாரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களி. ஆமா, இன்று ஞாயிற்றுக்கிழமை, அதுவுமா ஒலி பக்கமா இணைந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். 8 மணி செய்தி முடிந்து விட்டது, அதற்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். சினிமா விளையாட்டை இன்னும் சற்று நேரத்துல நம்ம விளையாட போறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஒளிப்பதிவை ஒளிபரப்ப போறேன். அந்த ஒளிப்பதிவுல இருந்து நீங்க ஒரு சில விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். இது எந்த படம், எந்த நடிகர் மற்றும் நடிகை நடித்தாங்க அப்படின்றதுதான் பெரும்பாலும் நேரங்கள்ல கேள்வியா இருக்கும். ஆனா இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னு சற்று நேரத்துல சொல்றேன். முதல்ல நம்ம ஒளிப்பதிவா கேக்கலாம் வாங்க.
1: அந்த பொண்ணை பிடிக்காததுக்கு ஒரு காரணம் சொல்லுடா பாப்போம்.
2: மூணு காரணம் இருக்கு.
3: என்ன?
2: அந்த பொண்ணுக்கு 1.5 மீட்டர் இருக்கு, முடி இருக்கு.
3: இதெல்லாம் ஒரு காரணமா?
2: ஆறடி முடி இருக்கிற பொண்ணுங்களே வெளியே கிளம்பணும்னா ஒரு மணி நேரத்துக்கு சீப்ப வச்சு இப்படி இப்படி இப்படின்னு இழுப்பாங்க. இவ வெளியே கிளம்பணும்னா முடிக்கு மட்டுமே 3 மணி நேரம் ஆகும் போல் இருக்கு.
0: இந்த படத்துல யாரு நடிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அது ஒரு தெரிந்த விஷயம். என்ன படம் அப்படின்னு நமக்கு தெரியும். என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? ஆமா, அவங்க அண்மையில அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க. செப்டம்பர் 25 இவங்களுடைய பிறந்த நாள். யார் இந்த இயக்குனர், யாரு பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்? பதில் தெரிஞ்சா புலனம், அதாவது வாட்ஸ்அப் மூலயமா உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய பதிலுக்காக.

0: வீட்டில் போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. சிடிஐ நோக்கி செல்லும் SLETP வெளியேற்றத்திற்கருகே வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. மேலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE பாசர்லாபா அதற்கு பிறகும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. PIE நோக்கி செல்லும் TPE PIE துவாஸ் அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. BKE நோக்கி செல்லும் SLETP அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 5 தடத்தை தவிர்க்கவும். மேலும் சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோகுவான் சாலை அதற்கு பிறகும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 தடத்தை தவிர்க்கவும்.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
4: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: We're gonna blow the speakers, baby.
7: ஒலி எங்கேயும் எப்போதும்.
8: ஏரோப்ளேன் பறக்குது பெருமேல. கொண்டாந்தா கொண்டாந்தாரி.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி. மல்லியா மல்லியா
1: இது உங்க ஒலி ஒரு அறியிட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில்
3: ஒலி 9:08 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியின் லாசம். ஆமா, காலை 7 மணியிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா வழங்கி கொண்டு இருக்கிறேன். அதே நேரத்துல பலரும் உங்களுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. உங்க அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது ஒரு படத்துடைய ஒளிப்பதிவை நான் ஒளிபரப்பினேன், அந்த படம் என்ன அப்படின்னு பலருக்கும் தெரியும், அந்த படத்துல நடிச்சவங்க யாரு அப்படின்னு தெரியும், ஆனா அந்த படத்துடைய இயக்குனர் யாரு என்பதுதான் கேள்வி. படம் என்ன அப்படின்னா துப்பாக்கி என்ற ஒரு படம். இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்திருந்தாங்க காஜல் அகர்வால் அவர்களுடன் இணைந்து. ஆனா இந்த படத்துடைய இயக்குனர் யாரு அப்படின்னு நான் கேட்டிருந்த போது சாந்தி மற்றும் தமிழ் செல்வன் அவர்கள் ஆர் டி நேசனா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா பெரும்பாலானோர் ஒரே ஒரு பதில தான் சொல்லியிருக்காங்க, அதுதான் சரியான பதில். அந்த சரியான பதில் என்ன அப்படின்னு இன்னும் சற்று நேரத்துல நான் சொல்றேன். ஆனா யார் யாரு சரியான பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். காளிதாசன் அவர்கள், ராஜபாண்டி, பிரபாகரன், ஆர்த்தி, பாரதி, பழனி, செந்தில், உதயலட்சுமி, பிரகாஷ், மல்லிகா, சந்தோஷ், சதீஷ் மற்றும் ரமேஷ், கார்த்தி, சுமதி, தனலட்சுமி, சுரேஷ், சுரேஷ்குமார், கலையரசன், சிவகண்ணன், சக்திவேல், ஆனந்த், பார்த்திபன், இவங்க எல்லாரும் சரியான பதில சொல்லிருக்காங்க. இவங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா சரியான பதில் என்ன அப்படின்னு சற்று நேரத்துல சொல்றேன். அதே நேரத்துல இப்பொழுது போக்குவரத்து தகவல் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம்.
0: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE புகித்திமா சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது, 3 தளத்தை தவிர்க்கவும். மேலும் சிடிஐ நோக்கி செல்லும் SLETP வெளியேற்றத்திற்கு அருகேயும் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது, சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சிடிஐ நோக்கி செல்லும் SLE யோச்சுகாங் சாலை, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, 1 தளத்தை தவிர்க்கவும்.
0: குடும்பத்தோடு கொண்டாடுங்க.
4: நரச்சனத்தி முடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
0: ஒலி 9:08 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும். கேட்டாலே பரவசம்.
4: ஏ மல்லே கோ வச்சு வச்சு வா.

0: வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்ற நேரம், சொல்ற தருணம் வந்து விட்டது. யார் இந்த படத்துடைய இயக்குனர் மற்றும் யாரு செப்டம்பர் 25 அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் தான் 25 விழுந்தது. அது மட்டும் இல்ல, துப்பாக்கி என்ற ஒரு பிளாக் பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறந்த படத்துடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான். அது மட்டும் இல்லங்க, கஜினி, 7 அறிவு, கத்தி போன்ற நிறைய படங்களை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எடுத்திருக்காங்க, இயக்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அண்மையில வெளிவந்த மதராசி என்ற படத்தையும் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. இது போன்ற நிறைய படங்களை தமிழ் சினிமாவுக்கு இவர் அளித்திருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. போட்டியில பங்கு பெற்று சரியான பதில சொன்ன பலருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா போட்டியில பங்கு பெற்று சரியான பதில சொல்லலையா, பரவாயில்ல, போட்டியில பங்கு பெற்றதே எனக்கு பெருமுற மகிழ்ச்சியை தந்தது. அதனால தொடர்ந்து நம்ம எல்லாரும் வானொலி பக்கமே இணைந்திருக்கலாம். ஏன்னா 9 நம்ம டிக்டாக் லைவ், அதுல இணைய போறோம். டிக்டாக் லைவ்ல நான் உங்களுக்காக ஒரு கலந்துரையாடல் கேள்வியை எடுத்து வச்சிருக்கேன், அதை பற்றி நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலியமாவும் நீங்க உங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்கலாம், இல்லனா வானொலி பக்கமாவும் நீங்க இணைந்திருக்கலாம். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்க. இது 9:08 கேட்டாலி பரவ

இணைந்திருக்கிறோம் நேயர்களே. கேட்டாலே பரவசம் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அடுத்து வர பாடல் பார்த்தாலே பரவசம். ஆமா, பார்த்தாலே பரவசம் படத்துல இருந்து வந்த பாடல் ஏராளமானவர்களுடைய இசையில. கேட்டு மகிழுங்கள். கங்கா மற்றும் ஃபெபி அவங்க எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. அதற்கு பிறகு போக்குவரத்து தகவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ளாஸ்.

0: நிலவரம்?
1: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. எம்சிஐ நோக்கி செல்லும் ஏஒய் கிளமெண்ட் அவென்யூ இரண்டு நுழைவாயில் கருகே வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ தாம்சன் சாலை, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு ஆறு செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: தன்னம்பிக்கையோட
2: கண்டறியுங்க. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: உங்களுக்கு எப்படி இருக்கு?
3: பாடிக்கலாம்
2: இருக்கிய ஒரு கொண்டா

உங்களுடைய பதில்களை தெரிவித்துக் கொண்டு வரீங்க. என்ன கேள்வி அப்படின்னு வானொலி நேயர்கள் கிட்ட இப்பொழுது நான் சொல்றேன். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கை முறையில கண்டிப்பாக சிங்கப்பூர் வாழ்க்கை முறை, மேற்கத்திய கலாச்சாரம் அதாவது மாடர்ன் லைஃப் ஸ்டைல், இதுல வந்து அதிக அளவுல ஒரு ஈர்ப்பை காட்டியிருக்குது. அதே நேரத்துல இந்த மேற்கத்திய கலாச்சாரம் வெளிநாட்டு வாழ்க்கை முறையில இருந்து வந்திருக்கு. அதனால சிங்கப்பூரர்களுக்கு, முக்கியமா இளையரா இருக்கட்டும் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு மேற்கத்திய கலாச்சாரம் பிடிச்சிருக்கா இல்ல சிங்கப்பூர் பாரம்பரிய கலாச்சாரம், அதாவது சிங்கப்பூருக்குன்னு ஒரு சில கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கும். முக்கியமா சிங்கப்பூர்ல 4 இன கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் இருக்குது. இது நிறைய நாடுகள்ல நம்மளால பார்க்க முடியாது, ஆனா சிங்கப்பூர்ல கண்டிப்பாக ஒரு முக்கிய அம்சமாக நம்ம பார்க்கலாம். இந்த சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல், இந்த ஒரு வாழ்க்கை முறை சிங்கப்பூரர்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல மேற்கத்திய கலாச்சார வாழ்க்கை முறை பிடிச்சிருக்கா என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பலரும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிச்சுக்கிட்டு வரீங்க, தொடர்ந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருங்க. இன்னும் என்னென்ன கருத்துக்கள் என்பதை நான் சேகரித்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளறேன். 9678898 என்ற எண்ணுக்கும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம், அல்லது டிக்டாக் லைவ் என்ற தளத்தின் மூலமா நம்ம எல்லாரும் இணைந்து இந்த கலந்துரையாடலில் ஈடுபடலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ளாசர்.

0: 9:06 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. டிக்டாக் லைவ்ல ஒரு சிலர் இணைந்திருந்தீங்க, ஆனா தொழில்நுட்ப கோளாறுகள்னால டிக்டாக் லைவ் என்னால தொடர முடியல, கண்டினியூ பண்ண முடியல. அதனால என்னை மன்னித்து விடுங்கள், ஆனா தொழில்நுட்ப கோளாறுகள் நடக்கும் தான். அதனால தொடர்ந்து அந்த கலந்துரையாடல நம்ம வானொலி மற்றும் வாட்ஸ்அப், அதாவது புலனம் மூலியமா நம்ம தொடர போறோம். உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைங்க. கலை அவர்கள் முக்கியமா ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னதான் வெளிநாட்டிற்கு போயிருந்தாலும் கூட வெளிநாட்டு கலாச்சாரம் வேறு மாதிரிதான் இருந்தது, அவர்களுக்கு அதிக அளவுல அது பிடிக்கல. ஆனா சிங்கப்பூருக்கு வரும் பொழுது அது அவருக்கு ஹோம், அதாவது வீட்டு ஞாபகத்தை ஞாபகப்படுத்துது. அதனால எவ்வளவு நாடுகளுக்கு சென்றாலும் சிங்கப்பூர்ல வந்து சிக்கன் ரைஸ், நாசிலமா, பராட்டா இதெல்லாம் சாப்பிட்டாதான் ஹோம், அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படின்னு கலை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு கருத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் எவ்வளவு நாடுகளுக்கு சென்றாலும் சிங்கப்பூர் போல அந்த ஒரு கலாச்சாரம், அந்த ஒரு ஒற்றுமை வெளிநாடுகள்ல இல்லை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வைக்கலாம் நேயர்களே. மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து இன்று அதிக அளவுல பலரும் விரும்புறாங்களா, இல்ல சிங்கப்பூர் கலாச்சாரம், சிங்கப்பூருக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கும் இல்லையா, அது அதிக அளவுல விருப்பமான ஒன்றாக இருக்குதா என்பதுதான் கேள்வி. உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வைங்க. இது கிருஷ்மிதாவுடன் ஒலியினுள்ளாசம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: சாலை ஒன்று மூடப்பட்டிருக்கிறது. ஸ்டேடியம் வி, அதை நோக்கி செல்லும் ஸ்டேடியம் கிரசன்ட், ஸ்டேடியம் வாக், அதற்கு பிறகு சாலை ஒன்று மூடப்பட்டிருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிஐ நோக்கி செல்லும் டிபிஇ பேசரஸ் டிரைவ் 12, அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 தடத்தை தவிர்க்கவும், வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்டமலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வட துருவ ஒளி, அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேர்ஸ், 2 மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 இரவு 8 வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: இதோ வந்துட்டோம்.
6: நினைத்தேன் வந்தாய், 100 வயது
7: கேட்டால் தருவோம்,
8: சுட சுட விருந்தே.
6: போடப்பா
8: போட்டுருவோம்.
6: தம்டி கும்டி, தம்டி கும்டி, தம்டி.
7: அப்படி பாடக்கூடாது.
9: பாடவா உன் பாடலை.
7: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க, உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
6: டீ கடைக்கு போவோமா?
7: மாலை 4 முதல் இரவு 8 வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
6: எக்ஸாக்ட்லி,
7: கேட்க தவறாதீங்க.
10: ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல் இது.

ஒளி 9 6 8 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்று மன்னிக்கும் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மன்னிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நம்ம பேச இருந்தோம். அதே நேரத்தில் மன்னிப்பாயா என்ற பாடல், வினை தாண்டி வருவாயா என்ற படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில மன்னிப்பாயா என்ற பாடல் இடம்பெற்றது. அடுத்து வரவிருக்கும் பாடலும் மன்னிப்பை சார்ந்த ஒரு பாடல் தான். ஏஆர் ரஹ்மான் மற்றும் சின்மை அவர்கள் இந்த பாடல பாடியிருக்காங்க. குரு படத்துல இருந்து வந்த பாடல், கேட்டு மகிழுங்கள், காதுக்கு இதமான ஒரு பாடல். இது கிருஷ்மிதாவுடன் ஒளியினுள்ளாசம்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: சாலை ஒன்று மூடப்பட்டிருக்கிறது. ஸ்டேடியம் வே அதை நோக்கிச் செல்லும் ஸ்டேடியம் கிரசன்ட், ஸ்டேடியம் வாக் அதற்கு பிறகு சாலை ஒன்று மூடப்பட்டிருக்கிறது. மேலும் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பிஐஏ நோக்கிச் செல்லும் டிபிஇ பேசரஸ் டிரைவ் 12 அதற்கு பிறகு சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 தடத்தை தவிர்க்கவும், வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 ஏடிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு 2 பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 ஏடிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
3: பணம் பத்தும் செய்யும்,
4: பணம் இருந்தாலே ஆபத்துதான்.
5: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒன்ன பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல இது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
6: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
7: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
6: என்ன

0: சந்திரன் அவர்கள் இப்போல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக மேற்கத்திய கலாச்சாரம் என்பதுல ஒரு பல்வேறு வகைகள் இருக்கின்றன. அந்த மேற்கத்திய கலாச்சாரத்துல கொரியன் மற்றும் ஜாப்பனீஸ் கலாச்சாரமும் இப்பொழுது அதிக அளவுல ஆதிக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் உண்மைதான். ஆனா சிங்கப்பூர் மற்றும் மலேசிய நாடுகள்ல அவங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட பண்பாடு கலாச்சாரம் இருக்குது. அந்த ஒரு கலப்பு, அந்த ஒரு புரிதல் கண்டிப்பாக சிங்கப்பூரர்களுக்கும் மலேசியர்களுக்கும் என்ன அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கலப்பு முறை, இந்த ஒரு கலப்பு கலாச்சாரம் சிங்கப்பூரர்களுக்கும் மலேசியர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்குது. எவ்வளவு விஷயம் வந்தாலும் இந்த ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை எதாலையும் சாய்த்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் சிங்கப்பூரர்களுக்கும் மலேசியர்களுக்கும் இருக்குது அப்படின்னு சந்திரன் அவர்கள் சொல்றாங்க. மைமூன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் சிங்கப்பூரர்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிற கலாச்சாரத்தையும் சட்டத்தையும் நம்ம மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம வந்து ஒரு நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நான்கு இனத்தவர்களின் கலாச்சாரத்தையும் அனுசரிச்சு நம்ம நாட்டுல நம்ம சம உரிமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மைமூன் அவர்கள் சொல்றாங்க. அதுவும் முற்றிலும் உண்மைதான் நேர்களே. அதே நேரத்துல கண்ணன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கப்பூர்ல அதிக அளவுல வாழ்க்கை சூழல் இப்பொழுது அதிகரித்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரும் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரும் வேறுபட்டு இருக்கிறது. அதனால பழைய சிங்கப்பூரை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் முற்றிலும் உண்மைதான். ஆனா அந்த கம்போங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒன்றிணைப்பு இப்பொழுதும் நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக நம்ம கையில தான் இருக்கு. அது முடியும், நம்ம நினைச்சா முடியும். ஒவ்வொரு குடிமகனும் நினைச்சா கண்டிப்பாக அந்த கம்போங் ஸ்பிரிட், அந்த சிங்கப்பூர் ஸ்பிரிட்டை நம்மளால கொண்டு வர முடியும். பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த சமநிலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமூக நல்லிணக்கம் அவரை ரொம்ப ஈர்த்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாக இஸ்மாயில் அவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க என்பதையும் நம்ம கேட்கலாம். வாங்க.
1: வணக்கம் கிருஷ்மிதா, நான் இஸ்மாயில் பேசுறேன். நல்ல தலைப்பு. இப்போ மேல்நாடு கலாச்சாரம் நம்மளுக்கு அது இருந்திருந்தா நேரம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏன்னா அவங்க எல்லா மத இனத்தவர்களையும் அனுசரிச்சு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய காலத்துக்கு தான் நல்லா அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பா இருக்குது. அதாவது தமிழர்கள் இனத்தையும் சரி, மலாய்க்கார இனத்தையும் சரி, சீனர்களையும் சரி, அவங்க அனுசரிச்சு போறதுனால தான் தொழில்துறையில நம்பர் ஒன்னா இருக்குது சிங்கப்பூர் இன்னைக்கு. ஐயா அவங்க லிங்குவானி ஐயா இருக்கும் பொழுது இருந்த ஒரு அதே இது இன்னைக்கு ஐயா லாரன்ஸ் ஐயா அவங்களும் அதை பின்பற்றாங்க. தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லபடியா கலந்துக்கிறாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தொழில்துறையிலும் சரி, தூய்மையான ஒரு நாடுங்கிறதுல முதலிடத்துல இருக்குது. கல்வியிலையும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய இன கலாச்சாரங்கள்ல தொழில்துறைகள்ல மேல்வாங்கி இருக்குது. இன்னைக்கு சுத்தத்துல முதல் நாடா விளங்குறதுக்கு காரணம் அனைவருடைய அந்த பழைய காலத்து கலாச்சாரத்தை கடைபிடிச்சு அவங்களோட அனுசரிச்சு போறாங்க அவங்க. அதனாலதான் நாடு முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடியா இருக்குது. சிங்கப்பூர் நம்பர் ஒன்னா இருக்குது இப்போ.
0: ஆமா இஸ்மாயில் அவர்களே, நீங்க பேசுறதுலயே நீங்க சிங்கப்பூர் மேல எவ்வளவு பற்று வைத்திருக்கிறீர்கள், சிங்கப்பூர் கலாச்சாரம் உங்களை எவ்வளவு ஈர்த்திருக்கிறது என்பதை எங்களால கண்கூடாக பார்க்க முடியுது. நீங்க பேசுறதுலயே எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உண்மையிலேயே சிங்கப்பூர்ல வாழ்வதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதனால மேற்கத்திய கலாச்சாரம் இப்பொழுது அதிக அளவுல சிங்கப்பூர்ல இருந்தாலும் கூட சிங்கப்பூர் கலாச்சாரத்தை நம்ம மறந்துவிட கூடாது. ஏன்னா சிங்கப்பூர் கலாச்சாரம் நம்ம எல்லாரையும் ஒன்றிணைந்து பிணைத்து வச்சிருக்குது. அதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது நேயர்களே. என்னுடைய கலந்துரையாடலை ஈடுபட்டதற்கு மிகவும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன, காதுக்கு இதமான பாடல்கள். இது ஒளி என்பதாரி கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

காலை மணி 10 மீடியா காப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் அண்டை வீடுகளில் இடம்பெறும் தகராறுகளை முன்கூட்டி கண்டறிந்து தீர்த்து வைக்க புதிய சமரச பணிக்குழு தொடங்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் அனைத்துலக நடுவர் நிலையத்தில் பயிற்சி பெற்ற 15க்கும் மேற்பட்ட அடித்தள தலைவர்கள் அதில் அங்கம் வைக்கின்றனர். இன்று காலை கெலாங் சிராயில் இருக்கும் துடிப்பான மூப்படைதல் நிலையத்தில் பணிக்குழு தொடங்கப்பட்டது. சட்ட உள்துறை இரண்டாம் அமைச்சர் எட்வின் தோங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். முன்கூட்டி தலையிட்டு பேசினால் பிரச்சினை பெரிதாகாமல் தடுக்க முடியும் என்று அடித்தள தலைவர்கள் உணர்ந்ததாக கெலாங் சிராய் குடிமக்கள் ஆலோசனைக் குழு கூறியது. அண்டை வீடுகளில் நடக்கும் தகராறுகளில் சுமார் 10-3 சம்பவங்களில் மட்டுமே சமரசம் நாடப்படுவதாக சமூக சமரச நிலையம் கூறியது. ஒரு தரப்பு சமரசத்தை விரும்பாததே அதற்கு காரணம். செயற்கை நுண்ணறிவுக்கு பொதுவான விதிமுறைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தேவை என்று சிங்கப்பூர் வலியுறுத்தியிருக்கிறது. AI கட்டுப்பாட்டை மீறி செயல்படும் அபாயம் இருக்கிறது. ஆபத்தான உயிரியல் ஆயுதங்களை உருவாக்க அது தவறாக பயன்படுத்தப்படலாம். ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர் அறிக்கையை வெளியிட்டு பேசினார். AI தொடர்பில் நாடுகளுக்கு இடையே நம்பிக்கையை வளர்ப்பதே முக்கிய சவால் என்றார் அவர். ஹோமஸ் நீரிணை மூடப்படுவதை உலக நாடுகள் ஒன்றிணைந்து நிராகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தாய்லாந்தில் வெள்ளப்பேரிடர் தொடர்கிறது. இன்று காலை நிலவரப்படி தாய்லாந்தின் 21 மாநிலங்களில் வெள்ளம் நீடிக்கிறது. தலைநகர் பாங்காக்கில் 50 மாவட்டங்கள் அனைத்திலும் வெள்ளப்பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 48 மணி நேரம் விடாமல் மழை பெய்தது. சாலைகளும் கால்வாய்களும் நிரம்பி வழிகின்றன. பாங்காக்கில் நாளை பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும். வெள்ளப்பேரிடரை சமாளிக்க 10,000 ராணுவ வீரர்கள் கை கொடுப்பதாக பாங்காக் போஸ்ட் பத்திரிகை கூறியது. விமான பயணத்திலும் இடையூறு. ஒருமுறை பயண தேதியை மாற்றுவதற்கு அனுமதிப்பதாக தா ஏர்வேஸ் சொன்னது. சிங்கப்பூரில் காற்றுத்தரம் இன்று காலையில் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 130 புள்ளியை தொட்டுள்ளது. கிழக்கிலும் நிலைமை மோசம், அங்கு 117, மேற்கில் 106. குறியீடு 100 புள்ளிக்கு மேல் போனால் அது ஆரோக்கியமற்ற நிலை. தெற்கில் 96, வடக்கில் 90. குறியீடு 50 புள்ளிக்கு குறைவாக இருந்தால்தான் அது நல்ல தரம். 50 கடந்தால் தூய்மை கேட்டின் மிதமான நிலை, 100 கடந்தால் அது ஆரோக்கியம் இல்லை. நேபாளத்தில் பெருவெள்ளம் தாக்கி ஒரு மாதமான பிறகு இன்னமும் 5,000க்கும் அதிகமானோரை காணவில்லை. அதிகாரத்துவ தகவல்படி மாண்டவர் எண்ணிக்கை 1,400க்கும் அதிகம். இதுவரை 112 உடல்கள் மட்டுமே குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1,000க்கும் அதிகமான உடல்கள் அடையாளம் தெரியாத காரணத்தால் தற்காலிகமாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் முன்வைத்த அமைதி யோசனையை நிராகரித்துவிட்டார். ஒரு வாரத்தில் ஹோமஸ் நீரிணியை திறக்கும் யோசனையை ஈரான் முன்வைத்தது. வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப், அமெரிக்கா வெல்கிறது, ஈரான் மோசமாக தோற்கிறது, அதனால்தான் அது அவசரமாக அமைதியை நாடுகிறது என்றார். தமது த்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் அவர் ஹோமஸ் நீரிணை வரைபடத்தை காட்டி அது டிரம்ப் நீரிணை என்று வட்டமடித்திருக்கிறார். ஸ்பெயினில் 87 வயது மூதாட்டி வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதை கண்டித்து ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கின்றனர். தலைநகர் மெட்ரிட்டில் 70 ஆண்டாக ஒரே வீட்டில் வசித்தவரை வீட்டிலிருந்து வெளியேற்றியதால் மக்கள் கோபமடைந்தனர். வீட்டின் வாடகை கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்த்தப்பட்டது. சுமார் 25,000 பேர் அவருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வாடகையை விருப்பம் போல் உயர்த்துவதற்கு எதிராக பாதுகாப்பு தேவை என்று மக்கள் குரல் கொடுத்தனர். பிரதமர் பெட்ரோ சான்செஸ் சம்பவத்தை சமூக துயரம் என்றார். பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 12 பேர் மாண்டனர், மேலும் 30 பேர் படுகாயம் அடைந்ததாக காவல்துறை தெரிவித்தது. காவல்துறை அதிகாரிகளும் சுங்கத்துறை அதிகாரிகளும் மாண்டனர். வெடிப்பொருள்களை ஏற்றி வந்த வாகனம் சோதனை சாவடியில் மோதி வெடித்தது. பாகிஸ்தானின் 10வது ஆகப்பெரிய நகரான தேரா இஸ்மாயில் கானில் தாக்குதல் நடந்தது. காயமடைந்தவர்களை ஏற்றிச் சென்ற மருத்துவ வாகனத்தின் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பாகிஸ்தான் தலிபான் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது.
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த சண்டையில் 13 பேர் மாண்ட 2 நாளில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக கூறினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிங்கப்பூரின் சாந்தி பிரேரா 200 மீட்டர் ஓட்டப்பந்தய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 3 ஆண்டுக்கு முன்பு சீனாவில் நடந்த போட்டியில் சாந்தி 100 மீட்டரில் வெள்ளியும் 200 மீட்டரில் தங்கமும் வென்றார். இம்முறையும் 200 மீட்டரில் தங்கம் வெல்வாரா என்பது இன்று மாலை தெரியும். சிங்கப்பூர் நேரப்படி மாலை சுமார் 6:20 போட்டி நடக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்த அடுத்த செய்தி தொகுப்பை நான் பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறா.
0: வார இறுதி ஒலியில்.

0: ஒலி ஒன்பது ஆரியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பலருக்கும் பிடித்தமான ஒரு அங்கத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆமா, 50கள் 60கள் மற்றும் 70களில் வெளிவந்த ஒரு சில அருமையான காதுக்கு இதமான இதுவரைக்கும் பலரும் கேட்காத ஒரு சில பாடல்களை கேட்கும் அங்கம். சொல்ல போனா சின்ன வயசுல நான் என்னுடைய நடன வகுப்புகளுக்கு செல்லும் பொழுது 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நான் பெற்றோர்களுடன் இந்த வகுப்புக்கு செல்வேன். அப்பொழுது இந்த பாடல்கள் தான் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே ஒரு வேறு ஒரு உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. கண்டிப்பாக அந்த உணர்வை நம்ம எல்லாரும் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக முல்லைவனம் மற்றும் வளையாபதி இந்த படங்கள்ல இருந்து வந்த பாடல்களை நம்ம கேட்டோம். இப்பொழுது போக்குவரத்து தகவல் எப்படி இருக்கு என்பதையும் நம்ம சற்று பார்த்து விடலாம்.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாக இருக்கின்றன. பிஐஏ நோக்கி செல்லும் டிபிஇ செலட்டா லிங்க், அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. மேலும் ஏஒய் நோக்கி செல்லும் சிடிஇ அங்முக்கிய அவென்யூ 5, அதற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாக இருக்கிறது. வாகன ஓட்டிகள் கவனமாக செல்லவும்.
2: சகியே சகியே சகித்தால் என்ன,
0: உங்க விருப்ப பாடல்களோ இடம் பெறும்.
3: இல்லை என்றால் வாழ்க்கையில் இல்லை வாழவில்லை.
2: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருங்க.
4: நன்றி.
2: 968 கேட்காலே பரவசம்.

தான் கண்டேன் சிலையை மட்டும் காணேன். சித்திர தேரின் ஊர்வலம் கண்டேன் சிலையை மட்டும் காணேன். செந்தமிழ் வடிவ பைங்கொடி கண்டேன் சேய்.

0: மஞ்சு மலர் கொடி வந்து விழுந்ததும் மார்பினில் பூத்ததும் உள்ளே காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம் கண்ணின் மணி போலே பழகின்ப கிளையில்

இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
3: ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி. இது உங்க ஒலி உதவ அறிவிப்பு.
1: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில் உள்ள
2: என்ன தொடாதே.
3: ஏன் என்ன?

மச்சான், கைய புடிச்சா வளையல் போடு, கால புடிச்சா

ஒலிவன்பதாரியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர் அங்கம் இந்த ஒரு அங்கத்துல மாலதி நாயர் அவர்கள் முதலாவதாக பங்கெடுத்திருக்காங்க. பாசிர்கூடம் மாலதி நாயர் பிரபாகரன் அவர்கள் அடுத்து ஒலியில வரவிருக்கும் பாடலை கேட்டிருக்காங்க. அதனால அவருக்காக இந்த பாடலை நான் சமர்ப்பிக்கிறேன். டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல்.

ஒலி 9 ஆரியத்தில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்த 70களில் வெளிவந்த ஒரு பாடல் வரவிருக்கிறது. இந்த பாடல உத்துமான் ஷா ஷரீஃபா அவர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து சாந்தி அவர்கள் விரும்பி கேட்ட ஒரு பாடலும் வரவிருக்கிறது. கேட்டுமகங்கள், இது ஒலி 9 ஆரியத்தின் ஒலியின் உல்லாசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

0: செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: உங்களுக்கு சமைக்க தெரியாதா அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் பாப்பீஸ்,
2: சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வுட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: ஒலி 968 இணைந்திருக்கும் நேர்களே, அடுத்த பாடல பிரியங்கா சிவகுமார் அவர்களுக்காக நான் இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன். மண்ணுக்கு மரம் பாரமா என்ற பாடல். MS ராஜேஸ்வரி அவர்களுடைய இதமான குரல்ல இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற படத்துல இருந்து வந்த பாடல். உண்மையிலேயே பெற்றோர்கள் குழந்தைகள் மீது எவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறார்கள் மற்றும் குழந்தைகள் எவ்வளவு கடினமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட பெற்றோர்களால எவ்வாறு அதை மீண்டு வந்து அந்த பாசம் ஒரு அளவும் ஒரு துளியும் கூட குறையாமல் அதிக அளவுல இருக்குது இல்லையா? அந்த ஒரு பாசம் தான் உலகத்திலேயே உன்னத ஒரு நிலையை பெற்றிருக்குது, பெற்றோர்களுடைய பாசம். அந்த பாசத்தை இந்த பாட்டின் மூலமா

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: சத்ரி சத்ரி ஏந்திருங்க
2: நீங்கள்
0: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
2: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்
0: ரவிஜி
2: சஜினி
0: வணக்கம்
2: சிங்கை கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை

0: கிருஷ்மிதாவுடன் ஒளியின் உல்லாசம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து என்ன பாடல் வரவிருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ஒரு குரல் பதிவை வாங்க நம்ம எல்லாரும் கேட்கலாம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? எனக்காக பாடல் போடுறீங்களா? அவன் தான் மனிதன் வேண்டி சவுந்தரராஜன் பாடிய ஆட்டி வைத்தால் யார் ஒருவன் ஆடாதே கண்ணானே, அந்த பாடல் எனக்காக போடுறீங்களா? நான் புண்டி டிரைவ்லேருந்து திருமதி அசோகஞ்சியா பேசுகிறேன். இந்த பாடலை வந்து எங்கள் அக்கா சத்தியபம்மா சாமலா காக்கலாம் நான் விரும்பி கேட்குறேன். உங்களுக்கும் சேர்த்து எனக்காக இந்த பாடலை போடுறீங்களா? நேரம்னா போடுங்க, எப்படி இல்லைன்னா பரவாயில்ல. ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி அம்மா, உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த பாடலை நான் ஒளிபரப்புறேன். கேட்டு மகிழுங்கள். இது ஒளி 9:06 கேட்டாலே பரவசம்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்துச் செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஒளிவன் விதாரியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்து என்ன பாடல் வரவிருக்கிறது என்பத ராணி அவர்கள் சொல்றாங்க.
1: காலை வணக்கமா, நான் ராணி பேசுறேன். எனக்கு இந்த பாடல் வேணுமா? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. இந்த பாடல் வந்து என்னோட அண்ணனுக்காக கேக்குறேன். அவர் இந்த பாடலை கேட்க சொன்னாரு. அவர் பேர் வந்து செல்வராஜா. அவருக்காக அந்த பாடலை கேட்கறேன் கண்டிப்பா.
0: ஆஹா, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடல் இல்லையா? இந்த பாடல் வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நம்மள சிந்திக்க வைக்கும் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் டி கே ராமமூர்த்தி அவர்கள் இசையமைத்த இந்த பாடல் நம்ம எல்லாரும் கேட்கலாம். ஆண்டவன் கட்டளை படத்துல இருந்து வந்த பாடல். 1964 இந்த பாடல் வெளிவந்தது. முக்கியமா இந்த பாடல்ல எனக்கு பிடித்தமான வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. கண்டிப்பா வந்து அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இன்பமா இருக்கும்போது ஒரு சில நேரங்கள்ல அந்த இன்பமும் துன்பமாக மாறும், துன்பமா இருக்கும்போது துன்பமும் இன்பமாக மாறும். மனோதத்துவ மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிக அளவுல ஒரு மனிதன் துன்பத்துல இருந்தாங்கன்னா அவங்க சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிக அளவுல ஒரு மனிதன் இன்பத்துல இருந்தாங்களா, அந்த இன்பம் அழுகையாக வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற விஷயங்களை மிகவும் அழகாக நமது தமிழ் பாடல்கள், பழைய பாடல்கள் நமக்கு வரிகளின் மூலமாக எடுத்து கூறியிருக்கின்றன. அதற்காக நமது கலைஞர்களுக்கு கண்டிப்பா நம்ம நன்றி சொல்ல வேண்டும். கண்ணதாசன் அவர்களா இருக்கட்டும், இசையமைப்பாளர்களா இருக்கட்டும், பாடல்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு நிறைய வாழ்க்கை தத்துவங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே வருகின்றன. தொடர்ந்து இது போன்ற நல்ல நல்ல பாடல்களை கேட்கலாம். வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. இது ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: ஒளி 9:00 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பிரியதர்ஷினி அவர்கள் அவங்க அம்மா மீனா அவர்களுக்காக அடுத்து வரவிருக்கும் பாடலை சமர்ப்பிக்கிறாங்க, வாங்க கேட்கலாம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மனு அவர்கள் நியூசிலாந்துல இருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை, ஒரு முக்கியமான ஒரு நபருடைய பிறந்த நாளை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்காங்க. ஆமா, இன்று நாகேஷ் அவர்களுடைய பிறந்த நாள். நடிகர் நாகேஷ் அவர்களை பத்தி மணிக்கணக்கா நம்ம பேசலாம். நிறைய நகைச்சுவை கதாபாத்திரங்களை நாகேஷ் அவர்கள் நடித்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேல நாகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க நேயர்களே. ஆமா, அவரை அங்கீகரிக்கும் வகையில அடுத்து 60களில் வெளிவந்த ஒரு பாடல், குழந்தையும் தெய்வமும் படத்துல இருந்து வந்த பாடலை மனு அவர்கள் நாகேஷ் அவர்களுக்காக சமர்ப்பிக்கிறாங்க. வாங்க கேட்டு மகிழலாம்.

ஒளிவன்பதாரியத்துல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. காதுக்கு இதமான பல பாடல்களை நம்ம 10 மணில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். முக்கியமா 50கள் மற்றும் 60களில் வெளிவந்த பாடல்கள், அப்பப்போ 70களில் வெளிவந்த பாடல்களையும் நம்ம கேட்டோம். பாடல்களை பலரும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா போடுவதற்கான நேரம் என்கிட்ட இல்ல, நேரம் முடிந்து விட்டது. அதனால என்ன, மன்னித்து விடுங்கள். கண்டிப்பாக அடுத்த முறை இந்த அங்கத்தில் உங்களுடைய பாடல் இடம்பெறும். இன்னும் சற்று நேரத்துல உங்களுக்காக 12 மணி செய்திகள் வரவிருக்கின்றன நேயர்களே. அதே நேரத்துல நான் விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. காலை 7 மணியிலிருந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா சிவராம் படைத்தேன். மீண்டும் அடுத்த வார இறுதி அன்று நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.

நண்பகல் மணி 12 மீடியாகாப் 96.8 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். செயற்கை நுண்ணறிவு ஆபத்தாக மாறாமல் தடுக்க உலக நாடுகள் விதிகளை வகுக்க வேண்டும் என்று சிங்கப்பூர் பரிந்துரைக்கிறது. AI மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படலாம். அதை பயன்படுத்தி உயிரியல் ஆயுதங்களை கூட உருவாக்கலாம். வேலை, பொருளாதாரம், சமூகம் ஆகியவற்றில் பெரிய மாற்றம் வரலாம். ஐக்கிய நாட்டு பொதுச்சபை கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் சிங்கப்பூர் அறிக்கையை முன்வைத்தார். AI வளர்ச்சியை இனி நிறுத்த முடியாது என்றார் அவர். எனவே அதன் ஆபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாப்பது முக்கியம் என்றார் டாக்டர் பாலகிருஷ்ணன். சிங்கப்பூரில் அண்டை வீடுகளில் இடம்பெறும் தகராறுகளை முன்கூட்டி கண்டறிந்து தீர்த்து வைக்க புதிய சமரச பணிக்குழு தொடங்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் அனைத்துலக நடுவர் நிலையத்தில் பயிற்சி பெற்ற 15க்கும் மேற்பட்ட அடித்தள தலைவர்கள் அதில் அங்கம் வகிக்கின்றனர். இன்று காலை கேலாங் சராயில் இருக்கும் துடிப்பான முப்படைதல் நிலையத்தில் பணிக்குழு தொடங்கப்பட்டது. சட்ட உள்துறை இரண்டாம் அமைச்சர் எட்வின் தோங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். முன்கூட்டி தலையிட்டு பேசினால் பிரச்சினை பெரிதாகாமல் தடுக்க முடியும் என்று அடித்தள தலைவர்கள் உணர்ந்ததாக கேலாங் சராய் குடிமக்கள் ஆலோசனைக் குழு கூறியது. அண்டை வீடுகளில் நடக்கும் தகராறுகளில் சுமார் 10-3 சம்பவங்களில் மட்டுமே சமரசம் நாடப்படுவதாக சமூக சமரச நிலையம் கூறியது. ஒரு தரப்பு சமரசத்தை விரும்பாததே அதற்கு காரணம். சிங்கப்பூரில் அனுமதியின்றி பொதுக்கூட்டங்களிலும் ஊர்வலங்களிலும் பங்கேற்றதன் தொடர்பில் 6 பேர் மீது நாளை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படும். அவர்கள் 31 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். அவர்களில் 4 பொது ஒழுங்கு சட்டத்தின் கீழ் ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டுள்ளனர், விசாரிக்கப்பட்டுள்ளனர் அல்லது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 2024 நவம்பரிலும் கடந்த ஆண்டு ஜனவரியிலும் சாங்கி சிறைச்சாலைக்கு வெளியே அனுமதியின்றி ஒன்று கூடியது தொடர்பில் 2 பேர் மீது குற்றஞ்சாட்டப்படும். 31 வயது ஆடவர் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். 56 வயது பெண் 2 குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். 5 பேர் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அரசு நீதிமன்றத்துக்கு வெளியே அனுமதியின்றி ஒன்று கூடியது தொடர்பில் 4 ஒரு குற்றச்சாட்டை எதிர்நோக்குவர். சிங்கப்பூர் முழுவதும் 15 சந்தைகளும் உணவங்காடி நிலையங்களும் நாளை முதல் அடுத்தடுத்து மூடப்படுகின்றன. துப்புரவு பணிகளுக்காக அவை அக்டோபர் 2 வரை வெவ்வேறு நாள்களில் மூடப்படும். உணவங்காடி நிலையங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருக்க துப்புரவு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. தேக்கா நிலையம் ஏற்கனவே கடந்த வாரம் 21-22 ஆகிய தேதிகளில் துப்புரவுக்காக மூடப்பட்டது. சிங்கப்பூரில் காற்றுத்தரம் இன்று தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 131 புள்ளி, கிழக்கில் 119, தெற்கில் 106, மற்ற இடங்களிலும் 100 நெருங்குகிறது. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை. தாய்லாந்தில் வெள்ளம் தொடர்கிறது. 3 நாளாக விடாத மழை, இன்றும் கனத்த மழை எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்தில் 76 மாநிலங்கள் உள்ளன. 37 மாநிலங்களில் அடைமழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் 100க்கும் அதிகமான நெடுஞ்சாலைகளில் வெள்ளம். 8 சாலைகளை கடக்க முடியாத நிலை. சுவர்ணபூமி அனைத்துலக விமான நிலையம் திறந்திருக்கிறது. ஆயினும் விமான நிலையத்துக்கு போவது பெரும்பாடு. ரயில் சேவையிலும் இடையூறு நிலவுகிறது. இந்தோனேசியாவில் ஜாவா கடலில் 2 வாரத்துக்கு முன்பு பயணிகள் படகு மூழ்கியதில் மாண்டோர் எண்ணிக்கை 64க்கு உயர்ந்திருக்கிறது. இன்னும் 71 பேரை காணவில்லை. விகோ டிரான்ஸ்போர்ட் 8 பயணப்படகில் 243 பேர் இருந்தனர். படகு சுராபாயாவிலிருந்து போனியோ தீவில் இருக்கும் பஞ்சார் மசீனுக்கு சென்று கொண்டிருந்தது. அது 20 மணி நேர கடல் பயணம். இடத்தை அடைவதற்கு சுமார் 4 மணி நேரம் இருந்தபோது விபத்து ஏற்பட்டது. இதுவரை 108 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று மட்டும் 11 சடலங்கள் மீட்கப்பட்டன. 4 உடல்கள் படகில் இருந்தன. 7 சடலங்கள் கரையோரத்தில் கண்டெடுக்கப்பட்டன. வழக்கமாக இந்தோனேசியாவில் மீட்பு பணி 7 நாள் வரை நடத்தப்படும். ஆனால் விபத்து நடந்து 2 வாரங்களாகியும் 71 பேரை காணாததால் மீட்பு பணி தொடர்கிறது. பாகிஸ்தானில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 12 பேர் மாண்டனர், மேலும் 30 பேர் படுகாயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்தது.
காவல்துறை அதிகாரிகளும் சுங்கத்துறை அதிகாரிகளும் மாண்டனர். வெடிப்பொருள்களை ஏற்றி வந்த வாகனம் சோதனை சாவடியில் மோதி வெடித்தது. பாகிஸ்தானின் 10வது ஆகப்பெரிய நகரான தேரா இஸ்மாயில் கானில் தாக்குதல் நடந்தது. காயமடைந்தவர்களை ஏற்றிச் சென்ற மருத்துவ வாகனத்தின் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. பாகிஸ்தான் தலிபான் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த சண்டையில் 13 பேர் மாண்ட 2 நாளில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷரீப் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக கூறினார். ஈரானை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்திவிட்டதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன் கூறியிருக்கிறார். ஈரானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி பல நாடுகளிடம் அமெரிக்க அதிகாரிகள் வலியுறுத்தி வருவதாக தெரிகிறது. 50க்கும் அதிகமான நாடுகளுடன் பேச்சு நடத்தப்பட்டதாக தகவல் சொல்கிறது. துருக்கிய, ஒமான், ஐக்கிய அரபு சுற்றரசுகள் போன்ற அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகள் அமெரிக்காவுடன் சேர்ந்து கொண்டு ஈரானிய விமான நிறுவனங்கள், வங்கிகள் ஆகியவற்றை ஒதுக்குகின்றன. ஆனால் சீனா போன்ற ஈரானின் நட்பு நாடுகளுடன் அதன் வர்த்தகமும் விமான பயணமும் தொடர்வதாக கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
0: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.

0: பண்டிகைய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
1: நரச்சனத்தை மூடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
0: ஒலி 9-6-8 உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
1: ஏன்

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போடப்பா
1: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தவில் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.
1: ஆறாம் இடத்தில்
0: நம்பர் 6.

0: கூடியே இருப்போம்.
1: சகியே சகியே சகித்தால் என்ன,
0: உங்க விருப்ப பாடல்களோ இடம்பெறும்.
2: Number 5.

0: பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து பிளாயர் ஒண்ண பார்த்து அது எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
0: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
0: என்ன நடந்தது போய் கேளுங்க.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கி பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: சூடா ஒரு டீய போடு.
5: டீயாலே போட்டுருவோம்.
6: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
7: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
8: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: இதுவரை நீங்கள் கேட்டது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு. இது உங்க ஒலி ஊடக 68.
1: குடும்பத்தோட கொண்டாடுங்க.
2: நரச்சனத்தி முடி மயக்குதையாள, அதில் ஒரு ஊஞ்சல் கட்டி குறுக்க மறுக்க ஆள.
1: ஒன்பதாறு
3: உங்களுடைய ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
1: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற்பகல் 1 மணியிலிருந்து இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான்.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: இசை புயலின் இசை ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பிற்பகல் 1 மணியிலிருந்து இசை புயல் AR ரஹ்மான்.

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா?
2: கடலே இல்ல.
3: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
0: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
1: இரவின்
5: பாடல்கள் கேளுங்கள், மறைந்து
6: சோகங்கள்.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போடப்பா
1: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்து பாடுகளை காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கலாம்.

0: செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஒலி 9.8 இல் வார இறுதி ஒலியில் உல்லாசம், ஏ ஆர் ரஹ்மான் பாடல்கள்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968
1: மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, ஒலி 968.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகையை இப்போதே பெறுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை அனுபவித்தல், ஏரிக்கரை ஓரத்தில் ஹைடி, பாலைவன அழகு என பல அனுபவங்கள் உண்டு. சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் 2 நாள்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
4: You're listening to Hindi numbers on Miracle Oli 968.
5: Miracle Oli 968 Hindi Paadalagal.

0: கபூர் 9:06 எட்டில் ஹிந்தி பாடல்கள். You're listening to Hindi numbers on only 98.
1: You don't believe anything a girl say. If you listen close, you hear the hiss of a snake. Snake.

0: எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி நம்பர்ஸ் ஆர் ஓன்லி 968.

0: ஹிந்தி நம்பர்ஸ். Thank you for listening to Only 98. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: Next we have Punjabi numbers on Miri Kaboli 968.

0: ஷான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் மூலம் ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்காய்டோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கெட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்கள், பனியால் மூடப்பட்ட மரங்கள், மலரும் சக்குரா அனைத்தையும் மெய்மறந்து பார்த்து ரசிக்கலாம். சன் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ், 2 நாட்களுக்கு மட்டும். செப்டம்பர் 26-27 முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை. மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியமில்.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: உலகில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
3: மலையாள பாடல்கள்.

0: இருவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 இல் அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன், கட் கட் கட் பீஸ்,
1: சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
4: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
5: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேஸ் வழி ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலை பகுதிகள், அஞ்சல் அட்டை நகரங்கள், வடதுருவ ஒளி அனைத்தையும் பார்த்து ரசிக்கலாம். சான் பிரதர்ஸ் சோரிங் 61வது டிராவல் ஃபேர், 2 நாட்களுக்கு மட்டும், செப்டம்பர் 26-27, முற்பகல் 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை, மரினா ஸ்கொயர், 2வது மாடி, சென்ட்ரல் ஏட்ரியம்.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

0: அனைத்துபடி நுழைவுச்சீட்டுகளை பெற பதிந்து கொண்ட எல்லா நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: லவ் மோடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: Come on baby, let's go on the bullet. On the bella padikala duet.
0: உங்க மாதிரி இருக்கு. ஒரியோட கொண்டாடுங்க.

0: எல்லை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: கொண்டாட்டம் இரவின் இல்லாட்டம் இடை நில்லா கொண்டாட்டம் மறக்காம

0: பணம் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான். நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒன்ன பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
1: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
2: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
3: என்ன நடந்தது போய் கேளுங்க.
4: இது காதல் புரியுதுல்ல.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: ஏய் குஞ்சிருங்க, பணத்தை கட்டிராதீங்க. வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள போறீங்களா?
4: பணத்தை கட்டிராதீங்க.
3: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
4: பணத்தை கட்டிராதீங்க.
3: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
4: பணத்தை கட்டிராதீங்க.
3: விழா காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிராதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
5: ஆனந்தம் ஆரம்பம்.
6: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
7: மட்டன் சுக்கா.
6: அது இல்லங்க,
8: கொஞ்சம்
6: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
8: அது மட்டுமா?
6: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
6: ஹலீமா
8: நாங்க படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
9: லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.

இவருக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: நகைகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
4: உங்கள் ஒலியில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்
5: மாலை 5 மணிக்கு இசை சகாப்தம் இசை ஞானி இளையராஜாவின் பாடல்கள்
6: பாடுங்களே.
7: ஒலி 9:06 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். இப்பொழுது முதல் 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டேன் நான் சாந்தி குருசாமி. முதல்ல நான் பேச விரும்புறது இந்த தொடக்கப்பள்ளி இறுதி ஆண்டு தேர்வை எழுதிக்கிட்டு இருக்கும் மாணவர்களே, அதாவது PSLE மாணவர்களே, கவலைய விடுங்க, கண்ணீரை தொடங்க. இங்க பாருங்க, பாதி போர்க்களத்தை நீங்க கடந்து வந்துட்டீங்க. ரொம்ப தூரம் இல்ல, இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெற்றி கோடு தெரியும். தெரியுதா? தெரியுதா? அங்கதான், அங்கதான். இன்னும் 2 தேர்வுகள் தான் உங்க வாழ்க்கையில. கடந்த 6 ஆண்டுகள் எதுக்கு கஷ்டப்பட்டு நீங்க தயார் பண்ணீங்களோ அதெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமையோட ஒரு நிறைவுக்கு வருது. இதோட நீங்க வந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம், யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. தேர்வு முடிவுகளை பற்றி நீங்க அப்புறம் கவலைப்படலாம். இது வந்து உங்க வாழ்க்கையின் முடிவு கிடையாது, தேர்வு முடிவு மட்டும்தான். இன்னும் நீங்க வாழ்க்கையில பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இந்த தேர்வு முடிவுகள் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்க போறது இல்லைங்க. முக்கியம்தான் அந்த தேர்வு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு படிக்கல், அவ்வளவுதான். சரியா? இத வச்சு இப்படித்தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு வந்து கல்வெட்டுல நீங்க எழுதி வச்சிடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரியா? பெற்றோர்களே, என்ன மாதிரி PSLE பெற்றோர்களே, உங்க உணர்வுகள் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு PSLE பெற்றோர் தான். உங்க கஷ்டமும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இந்த செவ்வாய்க்கிழமையோட நீங்களும் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். நமக்காகவே படைக்கப்பட்டிருக்கு இந்த இளையராஜா ஸ்பெஷல். அதனால அடுத்த 2 மணி நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்துட்டு என் கூட சேர்ந்து இளையராஜா பாடல்களை நிம்மதியா கேளுங்க. சரியா? நம்ம எல்லாருக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கவே இளையராஜா முதல் பாடலோட வராரு. அதுதான் இந்த பாட்டு.

0: கேட்டீங்க, மனு அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாரு. சுவாரஸ்யமான ஒரு உண்மை சம்பவம், ஒரு கதை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது இந்த பாடல்களுக்கு பிறகு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இளையராஜா
1: ஸ்பெஷல்.

இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டோம். புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்பட பாடலை இப்போ கேட்டீங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம் தனிக்குரல் கீதமா அந்த பாடலை பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு செந்தமிழ் பாட்டு திரைப்பட பாடலை கேட்டீங்க. அனுராதாவின் குரல் அப்பப்போ வர எஸ் பி பாலசுப்ரமணியம் அந்த பாடலை தனிக்குரல் கீதமா பாடியிருந்தாரு. சரி, இப்பொழுது வந்து காற்று தரம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேடு எப்படி இருக்குன்னா, சிங்கப்பூரின் வடக்கு பகுதியில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 19 தற்போது இருக்கு. அது சராசரியான அளவு. கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா 25 இருக்கு. அதுவும் சராசரியான அளவுதான். தெற்கு பகுதியில் 25, மேற்கு பகுதியில் 24. அதன் பிறகு சென்ட்ரல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 30 இருக்கு. முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா தீவு முழுவதும் தற்போது காற்று தூய்மை கேட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீராகத்தான் இருக்கு.

இப்ப வந்து இசை துணுக்குக்கும் நான் சொல்ல போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், தெரியும்ல. தமிழ் திரை உலகத்தின் மூன்று ராஜாக்களை ஒரே நேரம் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பிரபலமான திரைப்படம்ங்க. அதை பற்றிய ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். தயாரா? இது பகுதி ஒண்ணு. ஒரு நாள் இளையராஜா அவருடைய பிரசாத் ஸ்டுடியோல தரையில ஒரு மெத்தையை போட்டு அமர்ந்திருக்காரு. அவருடைய பாடல் பதிவுக்கு இடையில ஒரு கொஞ்சம் ஒரு ஓய்வு அவருக்கு, சரியா? பாரதி ராஜா அங்க வராரு. ஏன்பா, நம்ம பையன்தான், உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு அடம் பிடிக்கிறான், கேக்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருடைய துணை இயக்குனர் பாக்யராஜ் தோள்ல கை வச்சுபடி நிக்கிறாரு. இளையராஜா வந்து சொல்றாரு, இப்ப வாங்கி இருக்கிற முன்பணத்துக்கே 20 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சாதான் முடிச்சு கொடுக்க முடியும், நீ பாட்டுக்கிட்டு யார யாரையோ கூட்டிட்டு வராதப்பா அப்படின்னு. அதுக்கு பாரதி ராஜா சொல்றாரு, ஏ, முதல் படம் கூட உன் தம்பி அமர்தான்ப்பா போட்டு கொடுத்தான். எது? அவர் வந்து அவர் சொல்றது வந்து சுவரில்லா சித்திரங்கள், ஏன்னா அதுக்கு இசை வந்து கங்கை அமரன் தானே. திறமையான பையன்பா, இல்லனா நான் சொல்லுவேனா, டைம் இருக்கும்போது கேளு அப்படின்னு. சரிப்பா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறாரு நம்ம இளையராஜா. ஒரு வாரம் கழிச்சு இளையராஜா பாரதி ராஜாவுக்கு போன் போடுறாரு. ஏன்பா, அந்த பையனை ஸ்டுடியோக்கு அனுப்பிவிடு அப்படின்னு. பாரதி ராஜா சொல்றாரு, அவன் எங்க இங்க இருக்கான், நீ சொன்னதுல இருந்து ஷூட்டிங் வராம ஒரு வாரமா பிரசாத் ஸ்டுடியோக்கு வெளியே தான் உட்காந்துருக்கான், இதா இப்பவே வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் கழிச்சு கங்கை அமரன் வந்து பாக்யராஜை உள்ள அழைச்சிட்டு வராரு. ஸ்டுடியோக்குள்ள வந்து ரொம்ப மெலிஞ்ச ஒரு தேகத்தோட பெல் பாட்டம் பேண்ட்ஸ் போட்டுட்டு, உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம துணை இயக்குனர் பாக்யராஜ் வந்து உள்ள நுழையறாரு. இளையராஜா சொல்றாரு, வாப்பா வந்து உட்காரு, கதை சொல்லு, ரொம்ப விவரமாலாம் சொல்ல வேணா, அந்த அளவுக்கு எனக்கு நேரம் இல்லப்பா அப்படின்னு. பாக்யராஜ் சொல்றாரு, சரிங்க சார், சார் படத்தோட ஓபனிங் ஷாட்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இடைவேளை வரைக்கும் தொடர்ந்து கதையை சொல்றாரு பாக்யராஜ். கீழே போடப்பட்டிருந்த அந்த மெட்டை உருண்ட தலையணையில வந்து அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துருந்த நம்ம இளையராஜா மெல்ல மெல்ல பார்த்தா அப்படியே நிமிந்து உட்கார்றாரு. தன்னை மறந்துட்டு சிரிக்கிறாரு, ரசிக்கிறாரு. ஹார்மோனிய பெட்டி அப்படியே வருட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கங்கை அமரன் மறுபடியும் உள்ள வந்து, அண்ணா, பாரதி ராஜா வந்து லைன்ல இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி அழைக்க இளையராஜா வந்து போய் போன் எடுக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா பாரதி ராஜா சொல்றாரு, ஏன்பா, அந்த பையனை அனுப்பிடுப்பா, இங்க இருக்கிற பசங்க எல்லாம் அப்படியே குழம்பி போய் நிக்கிறானுங்க, ஷூட்டிங் அப்படியே பாதியிலே நிக்குது, நாளைக்கு மீதியை கேட்டுக்கலாம், இப்ப மொதல் அவனை அனுப்பி, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி பாக்யராஜா அனுப்பி வச்சிருக்காரு இளையராஜா. அங்க போன இடத்துல பாரதி ராஜா கிட்ட மாட்டிக்கிட்ட பாக்யராஜ் திரும்ப வரத்துக்கே 2-3 நாள் ஆகுது. இசை ஞானிக்கு மீதி கதைய கேட்கணும்னு அப்படியே ஆவல் அதிகமாகுது. அதனால என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இளையராஜா? இந்த சில பாடல்களுக்கு பிறகு சொல்றேன்.

0: இரண்டு பாடல்களை ஒன்றின் பின் ஒன்று கேட்டும் இளையராஜா வினிசையில் கலைஞன் திரைப்பட பாடலை கேட்டீங்க. மனோ சித்ரா அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க. அதற்கு முன்பு நான் பாடும் பாடல் திரைப்பட பாடலை கேட்டீங்க. எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி அந்த பாடலை கொண்டு வந்திருந்தாங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ம் தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: ஒலி 968 இசை ஞானியின் இன்னிசை.

0: 96.8 இசை ஞானியின் இன்னிசை.
1: திரையுலகத்தின் மூன்று ராஜாக்களை ஒரே நேரம் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பிரபலமான திரைப்படம், அதை பற்றி ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இது பகுதி இரண்டு. பாக்யராஜ் கிட்ட பாதி கதையை மட்டும் கேட்ட இசைஞானிக்கு மீதி கதையை கேட்கணுங்கிற ஆவல் அதிகமாகுது. அதனால என்ன செய்யறாரு, பாரதி ராஜாவுக்கு தானே போன் போட்டு பாக்யராஜ மறுபடியும் வர சொல்றாரு நம்ம இளையராஜா. அப்போ எப்பேற்பட்ட கதையா அது இருந்திருக்கும், அதை எப்படி எல்லாம் முதல் பாதியில சொல்லி இருந்திருப்பாரு நம்ம பாக்யராஜ், யோசிச்சு பாருங்க. திரைக்கதை மன்னன் இல்லையா பாக்யராஜ். மீண்டும் வந்து மீதி கதையை சொல்லி இளையராஜாவை அசத்துறாரு நம்ம பாக்யராஜ். கேட்டு முடிச்சுட்டு, இளம் இயக்குநர்களுக்கு அதிகம் என்னால வாய்ப்பு தர முடியறதில்ல, ஆனா உன் படத்துல இருந்து நான் அதை மாத்திக்கிறேன்ப்பா, நீ போய் தயாரிப்பாளரை புடிச்சிட்டு வா, கண்டிப்பா உனக்கு நான் பாட்டு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜா அனுப்பி வைக்கிறாரு இசைஞானி. இப்படித்தான் இசைஞானி இளையராஜாவும் இயக்குனர் பாக்யராஜும் தமிழ் சினிமாவில முதன்முறையா இணைந்து பணியாற்றுறாங்க. பாக்யராஜ் இயக்கிய நான்காவது திரைப்படம் அது. 1981 வெளிவந்த இன்று போய் நாளை வா, இன்னைக்கு பார்த்தாலும் நம்மள சிரிக்க வைக்கிற திரைப்படம் அது. இந்த ரகு தாத்தா காமெடி ஞாபகம் இருக்கா? இளையராஜாவின் பின்னணி இசையும் பாடல்களும் கூட மறக்க முடியுமா? இது உண்மை சம்பவம் அப்படின்னு இணையத்துல பதிவாகி இருந்துச்சு, உண்மையா இல்லையான்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இத வந்து இளையராஜா பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்துல பரிச்சயமான இயக்குநர்களுக்கு மட்டுமே இசையமைச்சுக்கிட்டு இருந்த இளையராஜா புதிய இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரு முக்கிய காரணமா இருந்தது பாக்யராஜும் பாரதி ராஜாவும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதன் பின்பு வந்து பாக்யராஜ் ஹீரோவா அசத்த ஆரம்பிச்சாரு. பல படங்களும் அவர் தொடர்ந்து இயக்கியிருந்தாரு. அந்த பயணத்தின் கடைசி வரைக்கும் இளையராஜா துணையாவே அவருக்கு இருந்திருந்தாரு. இளையராஜா, பாரதி ராஜா, பாக்யராஜ் இந்த மூன்று ராஜாக்களும் சேர்ந்து தமிழ் சினிமாவை ஆண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா? தற்போது நம்ம இடையே இந்த மூன்று ராஜாக்கள்ல ரெண்டு ராஜாக்கள் இல்ல அப்படின்னாலும் இந்த இருவருடைய கலை படைப்புகளும் இசைஞானியின் இசை மூலமா எப்போது நம்ம இடையே இருந்துகிட்டே இருக்கும். என்ன நான் சொல்றது, இந்த இன்று போய் நாளை வா பாடல தேடின அவசரத்துக்கு கிடைக்கல. இருந்தாலும் என்ன, அவங்க மூவருமே சேர்ந்து பணியாற்றிய இன்னொரு படம் தான் புதிய வார்ப்புகள் இல்லையா? அதுல வந்து இசை இளையராஜா, இயக்கம் பாரதி ராஜா, திரைக்கதை மற்றும் துணை இயக்கம் பாக்யராஜ், மூவருமே இணைந்து பணியாற்றிய படம் தான் புதிய வார்ப்புகள். அந்த படத்திலிருந்து கூட பாடலை கேட்கலாம். ஏன்னா மூன்று ராஜாக்களும் இணைந்த மற்றும் ஒரு பாடலும் மற்றும் ஒரு படமும் அதுதான். அந்த பாடலை கூட கேட்கலாம்.

இளையராஜா ஸ்பெஷல் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கு. இந்த பாடல் முடிந்து செய்திகள் தொடர்ந்து டிக்டாக் லைவ் வாயிலா உங்களை நான் சந்திக்கிறேன். அங்க உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாடல்களை நீங்க விரும்பி கேட்கலாம். இது ஒளி 968 கேட்டாலே உல்லாசம். நான் சாந்தி.

0: வணக்கம். மாலைமணி 6, மீடியா கோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். ஏஐ தொழில்நுட்பத்தின் ஆபத்துகளை சமாளிக்க அனைத்துலக பாதுகாப்பு கட்டமைப்பு தேவை என்று சிங்கப்பூர் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதற்கு அழைப்பு விடுத்தார். ஏஐ தொடர்பான பொதுவான விதிகளும் சோதனை தரநிலைகளும் நாடுகளுக்கு அவசியம் என்றார் டாக்டர் பாலகிருஷ்ணன். தானியக்க கட்டமைப்புகள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி செயல்படுவது, தீய நோக்கம் கொண்ட சிலர் ஏஐ உதவியுடன் உயிரியல் ஆயுதங்களை தயாரிப்பது முதலிய ஆபத்துகளை அவர் சுட்டினார். இதற்கிடையே கடல்வழி போக்குவரத்து உரிமையையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்க ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதை நாடுகள் கூட்டாக எதிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சிங்கப்பூரில் அண்டை வீடுகளில் இடம்பெறும் தகராறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தீர்த்து வைக்க புதிய சமரச பணிக்குழு தொடங்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் அனைத்துலக நடுவர் நிலையத்தில் பயிற்சி பெற்ற 15 அடித்தள தலைவர்கள் அதில் அங்கம் வகிக்கின்றனர். இன்று காலை கேலாங் சராயில் இருக்கும் துடிப்பான மூப்படைதல் நிலையத்தில் பணிக்குழு தொடங்கப்பட்டது. சட்ட அமைச்சரும் உள்துறை இரண்டாம் அமைச்சருமான திரு எட்வின் தோங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். முன்கூட்டியே தலையிட்டு பேசினால் பிரச்சினை பெரிதாகாமல் தடுக்க முடியும் என்று அடித்தள தலைவர்கள் உணர்ந்ததாக கேலாங் சராய் குடிமக்கள் ஆலோசனைக் குழு கூறியது. அண்டை வீடுகளில் நடக்கும் தகராறுகளில் சுமார் 10 இல் 3 சம்பவங்களில் மட்டுமே சமரசம் நாடப்படுவதாக சமூக சமரச நிலையம் கூறியது. சிங்கப்பூரில் அனுமதியின்றி பொதுக்கூட்டங்களிலும் ஊர்வலங்களிலும் பங்கேற்றது தொடர்பில் 6 பேர் மீது நாளை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படும். அவர்கள் 31 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள். அவர்களில் 4 பொது ஒழுங்கு சட்டத்தின் கீழ் ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டுள்ளனர், விசாரிக்கப்பட்டுள்ளனர் அல்லது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். 2024 நவம்பரிலும் கடந்த ஆண்டு ஜனவரியிலும் சாங்கி சிறைச்சாலைக்கு வெளியே அனுமதியின்றி ஒன்று கூடியது தொடர்பில் 2 பேர் மீது குற்றஞ்சாட்டப்படும். 31 வயது ஆடவர் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். 56 வயது பெண் 2 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். 5 பேர் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அரசு நீதிமன்றத்திற்கு வெளியே அனுமதியின்றி ஒன்று கூடியது தொடர்பிலும் 1 குற்றச்சாட்டை எதிர்நோக்குவர். சிங்கப்பூரில் 1 மணி நேரத்துக்கான காற்றுத்தர குறியீடு வழக்கு நிலையில் உள்ளது. நேற்றிரவு அது ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. இன்று காலை பல இடங்களில் மழை பெய்ததைத் தொடர்ந்து காற்றின் தரம் படிப்படியாக முன்னேறியது. எனினும் 24 மணி நேரத்துக்கான காற்றுத்தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையிலேயே இருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 126 புள்ளி, கிழக்கில் 112, வடக்கில் 86. மற்ற இரு பகுதிகளிலும் காற்றுத்தர குறியீடு 100 நெருங்குகிறது. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என்று கருதப்படுகிறது. கேரம் விளையாட்டு சிங்கப்பூரில் இப்போது பலரையும் ஈர்த்திருக்கிறது. 2020 சிங்கப்பூர் கேரம் சங்கம் தொடங்கப்பட்டது. அப்போது உறுப்பினர்கள் எண்ணிக்கை 10, இப்போது 300. அவர்களில் சிலர் அனைத்துலக அளவில் கேரம் விளையாட்டில் தடம் பதிக்கின்றனர். விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் பற்றி கூறுகிறார் சிங்கப்பூர் கேரம் சங்க தலைவர் விஜயானந்த்.
1: ஸோ அந்தந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்பில் வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு நாங்கள் சில ஸ்பெசிஃபிக்கான டேஸில் வந்து போய் நடத்துவோம். ஸோ நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து போர்ட்ஸை வச்சுட்டு அவங்கள விளையாட கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது, அவங்கள வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு எப்படி இன்னும் மேலே மேலே கற்றுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இது வந்து எல்லாரும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களால ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியுது, அவங்களால ஈஸியாக வந்து விளையாடுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்கிறது.
0: இது குறித்த மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 மணி தொலைக்காட்சி செய்தியில். மலேசியாவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு விலகப்போவதாக பாரிசா நேஷனல் எனும் தேசிய முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது. அதுவரை பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அரசாங்கத்துக்கு ஆதரவு தொடரும் என்று அதன் தலைவர் அஹமத் ஜஹீத் ஹமீடி கூறினார். 2022 பொதுத் தேர்தலுக்கு பிறகு செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டின்படி நடந்து கொள்ளப் போவதாக அவர் சொன்னார். ஒற்றுமை அரசுடன் செயல்படுவதால் தேசிய முன்னணி தனது அரசியல் அடையாளத்தையோ நிலைப்பாட்டையோ விட்டுக் கொடுப்பதாகாது என்றார் திரு ஜஹீத். தேசிய அளவில் ஒன்றாக செயல்பட்டாலும் மாநில தேர்தல்களில் கட்சிகள் ஒன்றையொன்று எதிர்த்து போட்டியிடலாம், அதை அண்மையில் நடந்த ஜொஹூர் தேர்தல் காட்டியது என்றும் அவர் கூறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டனில் சிங்கப்பூரின் லோக்கியான் யூவிற்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது. ஆண்கள் ஒற்றையர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள அவருக்கு வெண்கலப் பதக்கம் கிடைப்பது உறுதி. பேட்மிண்டனில் மூன்றாம் நான்காம் நிலையில் வரும் வீரர்கள் இருவருக்கும் வெண்கலப் பதக்கம் கொடுக்கப்படும். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பேட்மிண்டனில் சிங்கப்பூருக்கு பதக்கம் கிடைக்கவிருக்கிறது. காலிறுதியில் உலகத்தரவரிசையில் முதல்நிலை வீரரான இந்தோனேசியாவின் ஜோனத்தன் கிறிஸ்தியை அவர் நேர் செட்டுகளில் வீழ்த்தினார். கிறிஸ்தியுடன் இதுவரை 11 முறை மோதியுள்ள லோவுக்கு இதுவே முதல் வெற்றி. நாளைய அரையிறுதியில் தென்கொரியாவின் யூ தே பின்னை அவர் எதிர்கொள்வார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் சிங்கப்பூரின் சாந்தி பெரேரா 200 மீட்டர் ஓட்டப்பந்தய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றுவிட்டார். 3 ஆண்டுக்கு முன்பு சீனாவில் நடந்த போட்டியில் சாந்தி 100 மீட்டரில் வெள்ளியும் 200 மீட்டரில் தங்கமும் வென்றார். இம்முறையும் 200 மீட்டரில் சாந்தி தங்கம் வெல்வாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிந்துவிடும். சிங்கப்பூர் நேரப்படி மாலை 6:20 மணியளவில் போட்டி நடக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 968 இசை ஞானியின் இன்னிசை.

புகழட்டும். இளையராஜாவின் புகழ பரப்புறதுக்கு நாம தான் இருக்குமே இளையராஜாவின் ரசிகர்கள். அப்படிதான் இளையராஜா ஸ்பெஷல் இன்றைய ஒலியின் உல்லாசம் நிகழ்ச்சியில 2 மணி நேரமா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக இடம்பெறுது. அதை வந்து உங்களுக்காக வழங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் இருக்கேன் சாந்தி குருசாமி. இந்த ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சி மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக இடம்பெறுது. அந்த மாதிரி மாலை 6 மணி செய்திகளுக்கு பிறகு நாம சந்திக்கிறோம். நேர்களை எப்படி சந்திக்கிறோம்? டிக்டாக் லைவ் வாயிலா முக்கியமா உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். வானலைகள்லயும் சந்திக்கிறேன், டிக்டாக் லைவ் வாயிலாவும் சந்திக்கிறேன். டிக்டாக் லைவ்ல என்ன நடக்குது? டிக்டாக் நேயர்கள் மட்டுமே இளையராஜா பாடல்களை இந்த 1 மணி நேரம் விரும்பி கேட்கலாம். ஆமா, அவங்கள செல்லம் கொஞ்சம் நேரம் இது. அதனால இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்கணும்னா, ஹலோ ஒலி மூலமா விரும்பி கேட்கணும்னா, நீங்க டிக்டாக் பக்கமா தான் வரணும். இந்த 1 மணி நேரத்துக்கு வாட்ஸ்அப் வாயிலா பல நேயர்கள் வந்து பாடல்கள் விரும்பி கேட்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, என் கண்ணு வாட்ஸ்அப் பக்கமாவே போகாது. அங்க நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் அந்த பக்கமா. சரியா, அந்த பக்கமே வரமாட்டேன் நான். வந்து இந்த நேரம் என்னுடைய முழு கவனம் வந்து இங்க டிக்டாக் பக்கமா தான் இருக்கும். டிக்டாக் நேயர்களை பார்த்து மட்டும் தான் நான் பேசிட்டு இருப்பேன்.

0: இருந்துச்சு. பல பேருக்கு பிடித்த ஒரு பாடல். ஆனா இப்போ அந்த பாடலை கேட்கிறப்போலாம் பல பேருக்கும் வந்து அவருடைய அந்த இறுதிச் சடங்கு தான் ஞாபகத்துக்கு வரும். பொருத்தமான ஒரு பாடலோட அவர் வந்து விடைபெற்றார் இல்லையா? அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு அன்பால் வீழ்ந்தவன். ரொம்ப நன்றி அந்த பாடலை விரும்பி கேட்டதுக்கு. உங்களையும் தொடர்ந்து நேயர் கருப்புசாமி பார்த்திபன், நீங்க வந்து மழை பெஞ்சுகிட்டு இருக்கிறதுனால இந்த ராஜ பார்வை திரைப்படத்திலிருந்து சாந்தி அந்தி மழை பொழிகிறது பாடலை போடுங்களேன் அப்படின்னு சொல்லி விரும்பி கேட்டிருக்கீங்க. பொருத்தமான ஒரு பாடல் தான் இந்த அன்பால் வீழ்ந்தவன் மற்றும் கருப்புசாமி பார்த்திபன். நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இந்த இளையராஜா ஸ்பெஷல் ஹலோ ஒலியின் அடுத்த இரண்டு பாடல்கள். இந்த ஒரு மணி நேரத்துல வாவ் தகவல்கள் அங்கவும் நீங்க எதிர்பார்க்கலாம்.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: இளையராஜா
0: ஸ்பெஷல். மீண்டும் இந்த வாரம் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷங்க. அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன, அல்ட்ரா கிரபிடேரியன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு தெரியுமா? யாருன்னு சொல்றேன், நான் அடிச்சு சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா இவரை தெரியும், எனக்கும் இவங்களை தெரியும். சில சமயத்துல இவங்க நாமா கூட இருக்கலாம். அல்ட்ரா கிரபிடேரியன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நம்ம பேசுறப்போ அதுல அவங்களுக்கு பிரத்யேகமான ஞானம் எதுவும் இருக்காது, ஸ்பெஷலா அந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு நாலேஜும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா அதை பத்தி ஒரு கருத்து தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அல்ட்ரா கிரபிடேரியன்.
2: ஓஹோ,
0: இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இவரை தெரியும்
3: தானே?
0: அடுத்த வாவ் தகவல், இது நிச்சயமா சிரிக்கிற விஷயம் கிடையாதுங்க. நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் இதை உறுதிப்படுத்தி இருக்கு. என்னன்னா, இங்கிலாந்துல வசிக்கக்கூடிய 16 வயதிலிருந்து 24 வயதுக்குள்ள இருக்கிற பெண்மணிகள்ல 3ல் 1 பெண்மணிக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு மனநல நோய் இருக்கு அப்படின்னு 2024 கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க.
2: ஓஹோ,
0: உண்மையிலே கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான் இது. 2014 காட்டிலும் இது வந்து 19 விழுக்காடு கூடியிருக்கு இந்த எண்ணிக்கை. அதாவது மொத்தமாவே இங்கிலாந்துல வசிக்கிற 16 வயதிலிருந்து 64 வயது பெண்மணிகளை நீங்க பாத்தீங்கன்னா, 5ல் 1 பெண்மணிக்கு நிச்சயமா மனநல நோய் இருக்கு அப்படிங்கிறது தான் சோகமான ஒரு விஷயம்ங்க. இங்க இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்கணும்னா என்னோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஆமாங்க, ஒலியில் உல்லாசம் தொகுப்பு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. அதுலயும் மாலை 6 மணி தொடங்கிடுச்சு ஒலியில் டிக்டாக் லைவ். அதுவும் வந்து ஒலியினுடைய டிக்டாக் லைவ் பக்கமா, ஒலியினுடைய டிக்டாக் பக்கமா இருந்தீங்கன்னா அங்க டிக்டாக் லைவ் வாயிலா உங்களை நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். டிக்டாக் நேயர்கள் மட்டுமே தற்போது வந்து இளையராஜா பாடல்களை ஹலோ ஒலி மூலமா விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் மற்றும் 2 நேயர்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. டமிழ் சிங்கப்பூர், தமிழ் சிங்கப்பூர் அப்படின்னு வாசிக்கிறேன், இதுதான் அவருடைய டிக்டாக் பெயர். அவங்க வந்து புதிய பூவிது அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தென்றலே என்னை தொடு, இந்த படத்துல அத்தனை பாடல்களுமே ஹிட்டான பாடல்கள். ஒரு 5-6 பாட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பாட்டுமே ஹிட்டான பாட்டு. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவருடைய படங்களில் எல்லா பாட்டுமே ஹிட்டான பாட்டாக இருந்துச்சு. அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு தமிழ் சிங்கப்பூர். அவரையும் தொடர்ந்து கவிதா சன் கோபாலன், கரெக்டாக வாசிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன், அவங்க பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து மனோவின் தனிக்குரல் கீதம். தமிழ் மற்றும் கவிதா, நீங்க இருவரும் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்கள் தான் இன்றைய ஹலோ ஒலி இளையராஜா ஸ்பெஷலின் அடுத்த 2 பாடல்கள்.

0: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
0: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
0: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
0: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: இளையராஜா
3: ஸ்பெஷல். மீண்டும் வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த வாவ் தகவல் என்ன? சுத்தமான தேன் இருக்குல்லங்க, அத சரியான பாத்திரத்துல நாம ஊற்றி வைத்திருந்தோம்னா அந்த சுத்தமான தேன் தசாண்டுகளுக்கும் ஏன் நூற்றாண்டுகளுக்கும் கூட கெடாம இருக்குமாங்க.
5: ஓஹோ,
3: ஆமா. இதுக்கு என்ன காரணம்னா, சுத்தமான தேனில இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரையும் அதனுடைய அந்த குறைவான pH அளவும் தேனீக்கள் வந்து அந்த தேனை உற்பத்தி செய்யற விதத்திலையும் இந்த மற்ற உணவுப் பொருட்களை எல்லாம் சீக்கிரமா கெட வைக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம்ஸ்னு சொல்லுவாங்களே உயிரினங்கள், இந்த காரணங்கள்னால அந்த உயிரினங்கள்னால சுத்தமான தேன்ல உயிர் வாழ முடியாதான். அதனால்தான் பாக்டீரியா எதுவுமே சுத்தமான தேனுக்குள்ள நுழைய முடியாம அந்த தேன் பல ஆண்டுகளுக்கு கெடாம இருக்குமா. நாம அத சரியா பதப்படுத்தி வச்சா. அடுத்த வாவ் தகவல், பின்னிரவு 1 மணிக்கு மேல வழக்கமா தூங்க போறவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு மனநல நோயோ அல்லது நம்மளுடைய பிஹேவியர்ல ஏதாவது பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும். அதாவது மன அழுத்தம், டிப்ரெஷன், என்சைட்டி இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆய்வுகள் சொல்லுதுங்க.
5: ஓஹோ,
3: இப்போதாங்க எனக்கே சில விஷயங்கள் என்ன பத்தி புரியுது. சில நேரம் ஏன் நாம இப்படி இருக்கோம், என் வீட்டுக்காரர் கூட கேப்பாங்க, நீ இப்படியேதான் பிறந்தியா அப்படின்னு கூட கேட்டிருக்காருங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அப்ப புரியல, இப்ப புரியுது. இன்று இரவிலேருந்துங்க, இன்று இரவிலேருந்து இரவு 9 மணிக்கெல்லாம் என்னால தூங்க முடியலனா கூட நள்ளிரவுக்குள்ள தூங்கிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கங்க. இந்த வாரம் என்னோட நீங்க சேர்ந்து கத்துக்கிட்ட இந்த வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒண்ணு உங்களுக்கு பயனா இருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம். இளையராஜா ஸ்பெஷல் ஹெலோ ஒலியில அடுத்த 2 நேயர்கள் பாடல்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. அக்வேரியஸ் 17 கர்ஜனை திரைப்பட பாடலும், மைக் புது புது அர்த்தங்கள் திரைப்பட பாடல்களையும் விரும்பி கேட்டிருக்காங்க. உங்களுக்காக அடுத்த பாடல்கள்.

இன்றைய இளையராஜா ஸ்பெஷல் ஹலோ ஒலியின் நிறைவு பாடலுக்கு நாம வந்துட்டோம். ஏன்னா 7 மணி செய்திகளுக்கு நாம வழிவிடணும். சாந்தா பிரின்ஸ் டிக்டாக் லைவ் வாயிலா அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தம்பிக்கு எந்த ஊரு திரைப்பட பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியமின் மறக்க முடியாத பாடல், அந்த பாடலை அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. சாந்தா உங்களுக்காகத்தான் அடுத்த பாடல் வருது. இந்த பாடல் முடிந்து ஒரு குட்டி பாட்டு வரும், அதன் பிறகு 7 மணி செய்திகள். 7 மணி செய்திகளை தொடர்ந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாடலாசிரியர் தொகுப்பு இன்று இடம்பெறப் போகுது. யார் அந்த பாடலாசிரியர் நீங்க தொடர்ந்து கேட்டாதான் உங்களுக்கு தெரியும். செய்திகள் முடிஞ்சு உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒளி 968 கேட்டாலி பரவசம். நான் சாந்தி.

0: வணக்கம். 7:00 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேன். ஆசிய விளையாட்டுகளின் 200 மீட்டர் ஓட்டத்தில் மீண்டும் தங்கம் வென்று வரலாறு படைத்துள்ளார் சிங்கப்பூரின் சாந்தி பிரேரா. சற்று முன் நடந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் இறுதிச் சுற்றில் அவர் தங்கம் வென்றார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 22:78. இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 2 தங்கப்பதக்கங்கள் வென்ற முதல் சிங்கப்பூரர் எனும் சாதனையை படைத்தார் அவர். இப்போட்டியின் 200 மீட்டர் பிரிவில் எந்த பெண் வீராங்கனையும் இதற்கு முன் அடுத்தடுத்த போட்டிகளில் தொடர்ந்து தங்கம் வென்றதில்லை. இன்றைய போட்டியில் வெள்ளிப்பதக்கம் சீனாவுக்கும் வெண்கலம் இந்தியாவுக்கும் சென்றது. 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 3 ஆண்டுக்கு முன்பு சீனாவில் நடந்த போட்டியில் சாந்தி 100 மீட்டரில் வெள்ளியும் 200 மீட்டரில் தங்கமும் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பேட்மிண்டனில் சிங்கப்பூரின் லோக்கியான் யூவிற்கு பதக்கம் உறுதியாகியுள்ளது. ஆண்கள் ஒற்றையர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள அவருக்கு வெண்கலப் பதக்கம் கிடைப்பது உறுதி. பேட்மிண்டனில் 3ம் 4ம் நிலையில் வரும் வீரர்கள் இருவருக்கும் வெண்கலப் பதக்கம் கொடுக்கப்படும். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பேட்மிண்டனில் சிங்கப்பூருக்கு பதக்கம் கிடைக்கவிருக்கிறது. காலிறுதியில் உலகத்தரவரிசையில் முதல் நிலை வீரரான இந்தோனேசியாவின் ஜோனத்தன் கிறிஸ்தியை அவர் நேர் செட்களில் வீழ்த்தினார். கிறிஸ்தியுடன் இதுவரை 11 முறை மோதியுள்ள லோவுக்கு இதுவே முதல் வெற்றி. நாளைய அரையிறுதியில் தென்கொரியாவின் யூ தே பின்னை அவர் எதிர்கொள்வார். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள விரும்பும் மூத்தோர் இனி வீட்டிலிருந்தபடியும் அதனை செய்யலாம். NTUC ஹெல்த் அமைப்பு மின்னிலக்கத்தளம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. ஆரோக்கிய சமையலை நேரலை காண்பது, உடற்பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வது என மூத்தோர் பலவற்றில் ஈடுபடலாம். அத்தகைய நடவடிக்கைகளுக்காக மொத்தம் 4 கூடங்கள் அடுத்த ஆண்டுக்குள் அமைக்கப்படும். ஆக்டிவ் ஏஜிங் சென்டர் எனும் துடிப்பாக மூப்படைதல் நிலையங்களில் அவை இயங்கும். முதல் கூடம் கேலாங் சராய் நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் திட்டத்தில் 10,000 மூத்தோரை ஈடுபடுத்துவது இலக்கு. சிங்கப்பூரில் அண்டை வீடுகளில் இடம்பெறும் தகராறுகளை முன்கூட்டியே கண்டறிந்து தீர்த்து வைக்க புதிய சமரச பணிக்குழு தொடங்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர் அனைத்துலக நடுவர் நிலையத்தில் பயிற்சி பெற்ற 15 அடித்தள தலைவர்கள் அதில் அங்கம் வகிக்கின்றனர். இன்று காலை கேலாங் சராயில் இருக்கும் துடிப்பான மூப்படைதல் நிலையத்தில் பணிக்குழு தொடங்கப்பட்டது. சட்ட அமைச்சரும் உள்துறை 2ம் அமைச்சருமான திரு எட்வின் டோங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். முன்கூட்டியே தலையிட்டு பேசினால் பிரச்சினை பெரிதாகாமல் தடுக்க முடியும் என்று அடித்தள தலைவர்கள் உணர்ந்ததாக கேலாங் சராய் குடிமக்கள் ஆலோசனைக்குழு கூறியது. அண்டை வீடுகளில் நடக்கும் தகராறுகளில் சுமார் 10ல் 3 சம்பவங்களில் மட்டுமே சமரசம் நாடப்படுவதாக சமூக சமரச நிலையம் கூறியது. AI தொழில்நுட்பத்தின் ஆபத்துகளை சமாளிக்க அனைத்துலக பாதுகாப்பு கட்டமைப்பு தேவை என்று சிங்கப்பூர் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் அதற்கு அழைப்பு விடுத்தார். AI தொடர்பான பொதுவான விதிகளும் சோதனை தரநிலைகளும் நாடுகளுக்கு அவசியம் என்றார் டாக்டர் பாலகிருஷ்ணன். தானியக்க கட்டமைப்புகள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி செயல்படுவது, தீய நோக்கம் கொண்ட சிலர் AI உதவியுடன் உயிரியல் ஆயுதங்களை தயாரிப்பது முதலிய ஆபத்துகளை அவர் சுட்டினார். கேரம் விளையாட்டு சிங்கப்பூரில் இப்போது பலரையும் ஈர்த்திருக்கிறது. 2020 சிங்கப்பூர் கேரம் சங்கம் தொடங்கப்பட்டது. அப்போது உறுப்பினர்கள் 10 பேர், இப்போது 300 பேர். அவர்களில் சிலர் அனைத்துலக அளவில் கேரம் விளையாட்டில் தடம் பதிக்கின்றனர். விளையாட்டில் ஆர்வத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் பற்றி கூறுகிறார் சிங்கப்பூர் கேரம் சங்க தலைவர் விஜயானந்த்.
1: ஸோ அந்தந்த இன்ட்ரெஸ்ட் குரூப்பில் வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு நாங்கள் சில ஸ்பெசிஃபிக்கான டேஸில் வந்து போய் நடத்துவோம். ஸோ நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிறத வந்து போர்ட்ஸை வச்சுட்டு அவங்கள விளையாட கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு தேவைன்னா அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது, அவங்கள வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக வச்சுக்கிறது, அவங்களுக்கு எப்படி இன்னும் மேலே மேலே கற்றுக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இது வந்து எல்லோரும் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களால ஈஸியாக வந்து ரீச் பண்ண முடியுது, அவங்களால ஈஸியாக வந்து விளையாடுறதுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்கல.
0: இது குறித்த மேல் விவரங்கள் இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில். சிங்கப்பூரில் 1 மணி நேரத்துக்கான காற்று தரக்குறியீடு வழக்கு நிலையில் உள்ளது. நேற்றிரவு அது ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. இன்று காலை பல இடங்களில் மழை பெய்ததைத் தொடர்ந்து காற்றின் தரம் படிப்படியாக முன்னேறியது. எனினும் 24 மணி நேரத்துக்கான காற்று தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையிலேயே இருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 123 புள்ளி, கிழக்கில் 112, வடக்கில் 84. மற்ற இரு பகுதிகளிலும் காற்று தரக்குறியீடு 100 நெருங்குகிறது. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என்று கருதப்படுகிறது. மலேசியாவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதும் ஒற்றுமை அரசாங்கத்தை விட்டு விலகப்போவதாக பாரிசான் நேஷனல் எனும் தேசிய முன்னணி கட்சி தெரிவித்துள்ளது. அதுவரை பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் அரசாங்கத்துக்கு ஆதரவு தொடரும் என்று அதன் தலைவர் அகமது ஜஹித் ஹமிடி கூறினார். 2022 பொதுத் தேர்தலுக்கு பிறகு செய்து கொள்ளப்பட்ட உடன்பாட்டின்படி நடந்து கொள்ளப்போவதாக அவர் சொன்னார். ஒற்றுமை அரசுடன் செயல்படுவதால் தேசிய முன்னணி தனது அரசியல் அடையாளத்தையோ நிலைப்பாட்டையோ விட்டுக் கொடுப்பதாகாது என்றார் திரு ஜஹித். தேசிய அளவில் ஒன்றாக செயல்பட்டாலும் மாநில தேர்தல்களில் கட்சிகள் ஒன்றையொன்று எதிர்த்து போட்டியிடலாம். அதை அண்மையில் நடந்த ஜொஹூர் தேர்தல் காட்டியது என்றும் அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். மாலை 5 மணி தொடங்கி 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன் நான் சாந்தி. 7 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியின் கடைசி 1 மணி நேரம் இது இல்லையா? முதல்ல சொல்லியிருந்த பாடல் ஆசிரியர் தொகுப்பு இது அப்படின்னு கூகுள தட்டினாதான் இப்போ எல்லா பதில்களுமே கிடைச்சிருமே. அதனால ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மாரியான் திரைப்பட பாடல் அப்படிங்கறது முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் இந்த பாடலை பாடியிருக்காங்க அப்படிங்கறதும் முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காட்சியில யாரு வந்தாங்க அப்படிங்கறதும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாடலை யாரு எழுதியிருந்தாங்க, பாடலாசிரியர் யார் அப்படிங்கறது கூகுள் பக்கம் போயிருந்தா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுதான் பாடலாசிரியர் கபிலன். ஆமாங்க, இன்று பாடலாசிரியர் தொகுப்புல பாடலாசிரியர் கபிலனின் பாடல்களை கேட்டுக்கிட்டே அவரை பற்றின தகவல்களை நாம தெரிஞ்சுக்க போறோம். அவரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சா உண்மையிலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு எளிமையான மனுஷன், ஆனா எவ்வளவு திறன்பட்ட ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கறத இந்த 1 மணி நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க.
1: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
1: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
4: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
4: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
4: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
0: இப்போ பாடலாசிரியர் கபிலன் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு பாடலாசிரியரா ஆயிட்டாரு இல்லையா? ஆனா இந்த அடுத்த பாடல், இந்த பாடலை எழுதுறதுக்குள்ள கூட அவரு வந்து

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: பாடலாசிரியர் தொகுப்புல பாடலாசிரியர் கபிலனின் பாடல்களை இந்த வாரம் நாம கேட்டுட்டு இருக்கோம். ஆதவன் திரைப்படத்துக்காக ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் அவர் எழுதிய பாடலை கேட்டிய உன்னிகிருஷ்ணன் சின்மையை அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மெர்சல் திரைப்படத்துக்காக அவரே ரொம்ப மெர்சலாகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஐ திரைப்படத்துக்காக அவர் எழுதிய பாடலை கேட்டிங்க. அனிருத் நீதி மோகன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க.
1: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
0: பாடலாசிரியர் தொகுப்புல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இந்த வாரம் பாடலாசிரியர் கபிலனின் பாடல்களை கேட்டவாறே அவரை பற்றி தகவல்களும் தெரிஞ்சுக்க போறோம். கபிலன்னா தெரியாதவர்களே இருக்க முடியாது இல்லையா? அவருடைய புகழ்பெற்ற பாடல்களை பல பேரால டக்கு டக்குன்னு பட்டியல் போட முடியும். பிரம்மாண்டமான பாடல்கள், கதாநாயகனை அறிமுகப்படுத்துற பாடல்கள்லாம் முக்கியமா கபிலன் தான். அதுலயும் அதிகபட்ச பாடல்கள் இளைய தளபதிக்காகத்தான் எழுதியிருக்காரு. இவ்வளவு இருந்தும் எளிமையான யதார்த்தமான பேச்சு, இதுதான் அவருடைய அடையாள சின்னம் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் சினிமா துறையில அவருக்கு பெரும் மரியாதை உண்டுங்க. கல்லூரி நாட்கள்ல இருந்தே மரபு கவிதை மேல அவருக்கு அதிக நாட்டம். கண்ணதாசன் வைரமுத்து கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கல்லூரி முடிஞ்சு வேலைக்கு போறாரு. பாஸ்போர்ட் அலுவலகத்துல கொஞ்சம் கூட ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு பிடிக்காம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே சினிமாவுக்கு வர முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு முறை திடீர்னு ஒரு படத்துக்கு பாடல் எழுதுற வாய்ப்பும் அவருக்கு வந்துச்சு. சாதாரண படம் இல்லைங்க, உலக நாயகனின் தெனாலி. அதுவும் ஒரு பாட்டு இல்ல, அந்த படத்துல மூணு பாட்டு எழுத முத்தான வாய்ப்பு கிடைக்குமா யாருக்காவது? ஆனா மரபு கவிதை வேற, சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது வேற இல்லையா? அந்த அனுபவம் பத்தாததுனால கடைசியில அந்த வாய்ப்பு அவரை விட்டு போயிடுது. உலகநாயகன் கபிலனை கூப்பிட்டு சொல்றாரு, சினிமாவுக்கு பாட்டு எழுதுற அந்த ஸ்டைல இன்னும் கொஞ்சம் பழகிக்குங்க கபிலன், சிறப்பா நீங்க செய்வீங்க நிச்சயமா அப்படின்னு சொல்றாரு. கபிலனும் மனசை தேத்திக்கிட்டு சினிமாவுக்கு பாட்டு எழுதுற அந்த நுணுக்கங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு. அதே பாஸ்போர்ட் அலுவலக வேலையை செஞ்சுக்கிட்டே இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாம் பாடலாசிரியர் கபிலனே ஒரு பேட்டியில பகிர்ந்துகிட்ட விஷயங்கள்ங்க. ஆனா விதி வலியதாச்சே, எது நடக்கணுமோ அது நடக்குமே. 1000 ஆம் ஆண்டுல அவர் இதே பாஸ்போர்ட் அலுவலகத்துல டியூட்டில இருந்த ஒரு நாள் தன்னுடைய பழைய கல்லூரி நண்பர் திருப்பதி சாமியை சந்திக்கிறாரு. ஆனா அவரு இப்போ வெறும் திருப்பதி சாமி இல்லங்க, இயக்குனர் திருப்பதி சாமி. அவர் அங்க பாஸ்போர்ட் செய்ய வந்திருக்காரு. கபிலன் அங்க பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாரு. ஏ, கல்லூரியில நீ அவ்வளவு அருமையா கவிதை எழுதுவியே, உனக்கு இங்க என்ன வேலை? பேசாம என் கூட வா அப்படின்னு சொல்லி அவர் கையோட கூட்டிட்டு போய் தன்னுடைய அடுத்த படமான நரசிம்மாவின் கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்துக்கு முன்னாடி நிறுத்துறாரு. அப்புறம் என்ன, திறமையான ஒரு 24 வயது இளைஞன், அவருக்கு வாய்ப்பு கொடுக்க தயாரா இருந்த நல்ல மனிதரான கேப்டன். இந்த சந்திப்பு நடக்க காரணமா இருந்த ஒரு உண்மையான நண்பன் கல்லூரி கவிஞர் கபிலன், பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரி கபிலன், திரைப்பாடலாசிரியர் கபிலனா விஸ்வரூபம் எடுக்கிறாரு. லாலா நந்தலாலா பாடல் எழுதி இப்படித்தான் பாடலாசிரியர் கபிலனின் சினிமா பயணம் தொடங்குது. உண்மையிலேயே இயக்குனர் திருப்பதி சாமிக்கும் கேப்டனுக்கும் தான் நாம நன்றிய சொல்லணும், இல்லனா இப்படிப்பட்ட பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்குமா?

0: இரண்டு பாடல்களை இப்போ நாம ஒன்றன் பின் ஒன்று கேட்டோம். தேவி ஸ்ரீ பிரசாத்காக, இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்காக வில்லு திரைப்படத்துக்கு நம்மளுடைய கவிலன் எழுதிய பாடலை இப்போ நீங்க கேட்டீங்க. அது வந்து திப்பு ரீதா அந்த பாடலை பாடியிருந்தாங்க. அதற்கு முன்பு மணி சர்மாவின் இசையில் நரசிம்மா திரைப்படத்துக்காக பிரதாப் சந்திரன் கல்பனா பாடிய பாடல் இதுவே. பாடலாசிரியர் கபிரன் முதல்ல திரைக்காக எழுதிய பாடல், அந்த பாடலையும் கேட்டீங்க.
1: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்கறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
2: வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள போறீங்களா?
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: விழா காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
3: பணத்தை கட்டிடாதீங்க.
2: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
0: பாடலாசிரியர் தொகுப்புல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இந்த வாரம் பாடலாசிரியர் கபிலனின் பாடல்களை கேட்டவாறே அவரை பற்றி தகவல்களும் தெரிஞ்சுகிட்டு இருக்கோம். அடுத்து வரும் பாடல் விக்கிபீடியா சொல்லுது அவருடைய முதல் பாடல் அப்படின்னு, ஆனா அது உண்மை கிடையாது. இது அவருடைய முதல் படமான நரசிம்மாவுக்கு பிறகு எழுதிய பாடல். ஆனா அவருக்கு ரொம்ப பெயர் வாங்கி கொடுத்த பாடல்னா அது இதுதான். பல இயக்குநர்களை நீ நானு போட்டி போட வச்ச பாடல்ங்க. அப்பேற்பட்ட கதை இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை. எப்படின்னா, எல்லா பாடல் ஆசிரியர்களும் சினிமாவுக்கு வராததுக்கு முன்னாடி கவிஞர்களா மட்டுமே இருக்கிறப்போ எப்போதும் புத்தகமும் பேனாவுமா சுத்துவாங்கல்ல, கவிதை தோண தோண உடனே டக்கு டக்கு டக்குன்னு எழுதி வச்சுக்க. அப்படித்தான் நம்ம கவிலனும் கல்லூரி நாட்கள்ல இருந்தே அவருக்கு திடீர் திடீர்னு உதிக்கிற கவிதைகளை எல்லாம் ஒரு தொகுப்பா எழுதிக்கிட்டே வந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் சினிமாவுக்கு வந்தா இந்த வரிகளை எல்லாம் அவருடைய பாடல்கள்ல பயன்படுத்தணும் அப்படின்னு. அப்படி அவர் எழுதி வச்சிருந்த ரெண்டு வரிகள் தான் உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா. முழுமை பெறாத ஒரு இருவரி கவிதை, அவ்வளவுதான், ரெண்டே வரி தான். நம்ம முதல்ல சொல்லியிருந்த மாதிரி தெனாலி பட வாய்ப்பை வந்து அவர் நழுவ விட்டுருந்தாரு இல்லையா, அந்த படத்திலே இந்த இரண்டு வரிகளை வந்து அவர் பயன்படுத்த பார்த்திருந்தாரு. இசை புயல் டேபிள் வரைக்கும் போனிச்சு இந்த இரண்டு வரிகள். இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டாராம் பயன்படுத்தணும்னு. ஆனா கே எஸ் ரவிக்குமாருக்கும் அது அமையல. அப்போ கபிலன் வந்து பத்திரமா பாதுகாத்து சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாரு. அதன் பிறகு பல இயக்குநர்களின் கை மாறி மாறி மாறி மாறி இந்த இரண்டு வரிகளும் அப்படியே பயணம் போய்கிட்டே இருந்துச்சான். ஏகப்பட்ட டிமாண்ட் இந்த ரெண்டு வரி கவிதைக்கு. ஆனா கடைசியில எப்படித்தான் தில் திரைப்படத்துக்கு இந்த இரண்டு வரிகள் அமைஞ்சது, அந்த கதைய பாடலாசிரியர் கபிலனே விளக்குறாரு, கேளுங்களேன்.
4: திருப்பசாமியும் தரணியும் நண்பர்கள். திருப்பசாமியை ஒருத்தனை பயன்படுத்துறானா அவனுக்கு திறமை இருக்கும், அவன் நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தரணி வந்து என்னை கூப்பிட்றாங்க. வித்யா சார் ஸ்டுடியோக்கு வாங்க. எதாச்சும் அந்த பழைய சொன்னேன், முன் சாம்பில் நல்லா இருக்கு என்ன உட்கார வச்சு உடனே டியூன் போட்டுறாங்க. அந்த பாட்டு ஒரு ரூம் ஒன்று இருக்கும் வித்யாசாகர் ரூமில், பழைய மட்டும் எழுதி கொடுத்துட்டேன். அதன் பிறகு சரணம் எழுதுனேன் நிறைய, ஒன்று அதுவா இதுவா அதுவா இதுவான்ட்டு ஒரு 140 கிட்ட எழுதினேன். வேறு பாடல் இல்லைல்ல, அப்போ ஆப்பிள் தானே வேலை செஞ்சுருக்கிறேன், இதான வேலை. அவன் நீ பேருந்து ஏண்டால் நான் நடத்துனரா ஓட்டுனரா, கடைசியா பாலுக்கு பேர ரத்தம் வர தெரியுமா காமல, அந்த சிந்தனை வரைக்கும் வந்துடுச்சு. நீ புடவை என்றால் நான் முந்தானையா கொசுவோமா, இது மாதிரிலாம் வருதெல்லாம் எழுதுனேன். உள்ளக்குள்ள ஒரு கவிஞருக்கான அப்படி இப்படி எழுதிருந்து கடைசியா அந்த பாட்டு முடிஞ்சுச்சு.
0: அப்படித்தான் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தில் படத்துக்கு அந்த உன் சமையலறையில் இரண்டு வரிகள் முழு பாட்டா வந்து சேர்ந்துச்சு. அதன் பிறகு பாஸ்போர்ட் அலுவலகம் பக்கம் பாடலாசிரியர் கபிலன் திரும்பி பார்த்திருக்க கூட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டுக்கு பிறகுதான் அவர் சினிமாவில மிகப்பெரிய பாடலாசிரியரா உருவெடுத்தாரு. அவர் அதிகமா பாடல்கள் எழுதியதும் வித்யாசாகருக்காகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, பிரபஞ்சம் ஒரு விஷயத்த முடிவு செஞ்சிருச்சுன்னா அது நடக்க வேண்டிய நேரத்துல நிச்சயமா நடக்கும்ங்கிறது சத்தியம். அதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் பொறுமையும் விடாமுயற்சியும். இது ரெண்டுமே கபிலன் கிட்ட இருந்துச்சு. இதோ பாருங்க உச்சத்தை தொட்டுட்டாரு.

0: எப்படி இருந்துச்சு? அவருக்கு மறக்க முடியாத ஒரு வாய்ப்பா அது அமைஞ்சிருக்கும் இல்லையா? பாடலாசிரியர் கவிலன் எப்படிதான் உச்சத்தை தொட்டிருந்தாலும் அந்த ஆரம்பத்துல நழுவ விட்ட அந்த ஒரு வாய்ப்பு நம்மள யாரா இருந்தாலும் அந்த வாய்ப்பை வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி உலக நாயகனோட ஆரம்பத்துல ஒரு வாய்ப்பை தென்னாலி படத்துல நழுவ விட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கபிலனால கடைசி வரைக்கும் மறக்கவே முடியல. ஆனா இழந்த அந்த வாய்ப்பை மீண்டும் அவரு மீட்டாரு. அதை பற்றி இங்க அவரு சொல்றாரு, கேளுங்களேன்.
1: அதை எல்லாரும் அஞ்சு படம்னா அஞ்சு எல்லாரும் ஒன்று ஒன்று கொடுத்துருவாரு. அது நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அசை அசை போடுது, அப்புறம் ஆ லங்குயில் குறையில்லாது அசைடை அவர் அம்மா கொடுத்தாங்க. அவர் வந்த பிறகு திரும்ப கமல் சார் கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுத்தாரு, பம்பல் கேசம்மன்னா அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி பாட்டு டியூன்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டீங்களா கேட்டேன். எடுத்துருந்தார் இல்லை சார், ஒரு ஒரு 60 பாட்டு எழுதிட்டு இருந்தாரு அப்படின்னு அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் மௌலி சார் தான் டைரக்ஷன் இருக்கு. ஏதோ என்டி சூடாமணின்னு ஒரு பாட்டு வரும், விட்டு சாங் அனுராதா ஸ்ரீராம் பாடியிருப்பாங்க. நம்மளுக்கு
2: அசாசமான பாட்டு,
1: நம்மளுக்கு அதை கொடுத்தாங்க. என்னடா இதே பிறகு எழுதுறது, தெனாலே பரவாயில்ல போல இது நினச்சி ரெண்டு நாள் வச்சிருந்தேன் சார். என்ன சார் ரொம்ப முதல் முறை உங்களுக்கு எழுதுறேன், கமல் சார்கிட்ட போயிடுது, ஏதோ ஒன்று அவங்க ஜட்ஜிக்கிட்ட போயிடுது, இவ்வளோ எழுதிரு முதல் முறை உங்களுக்கு எழுத போகிறேன், ஏற்கனவே எழுதிருந்தேன் போயிடுச்சு. நல்ல மெலோடியம் தான், நல்லா இருந்தார். என்னோட லிஸ்ட்லாம் சொன்னேன் உன் சமையலேருந்து அப்புறம் அப்படியா சரி அப்படின்னாரு. மறுநாளே போன் வந்தது, கூப்பிட்றாங்க ஆஃபீஸ்லேருந்து போனேன். போன இந்த டியூன் கொடுத்தேன், சகல கலா வல்ல வானே அந்த பாட்டு, அந்த ஒரு மெலோடியா இருந்தானே. அப்புறம் பார்த்து எடுத்து படித்து பார்த்தாரு அவர், கமல் சார் தான் ஓகே பண்ணார், நல்லா இருக்கே அப்படின்னு
0: சொன்னாரு. அவரு முழு வட்டத்தை அடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா, இப்போதான் பயனடைஞ்சிருக்கோம் அப்படின்னு அப்படி இருந்திருக்கும் பாடலாசிரியர் கவிலனுக்கு. ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிப்பாட்டின மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு வந்திருக்கும். அருமையா அந்த பாடலை எழுதியிருந்தாரு நம்மளுடைய பாடலாசிரியர் கவிலன் இல்லையா. அந்த பாட்டு இதுதான்.

சரிநேர்களே, இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது. என்னெல்லாம் நடந்துச்சு இன்றைய நிகழ்ச்சியில? முதல் 2 மணி நேரத்துக்கு வழக்கம் போல இளையராஜா ஸ்பெஷல். அதுல முதல் 1 மணி நேரத்துக்கு இந்த இன்று போய் நாளை வா திரைப்படத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான உண்மை சம்பவம், பாக்யராஜும் இளையராஜாவும் முதன் முதல்ல இணைந்து பணியாற்றிய அந்த கதை, அது எப்படி நடந்துச்சு, அதுல நம்ம பாரதி ராஜா எவ்வளவு உறுதுணையா இருந்தாரு பாக்யராஜும் இவரும் முதன் முதல்ல சேர்ந்து பணியாற்றுறதுக்கு அப்படிங்கிற அந்த உண்மை சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். அதன் பிறகு மாலை 6 மணிக்கு டிக்டாக் லைவ் வாயிலா உங்களை சந்திச்ச டிக்டாக் நேயர்கள் உங்களுக்கு பிடித்த இளையராஜா பாடல்களை விரும்பி கேட்டீங்க, அப்படியே தகவல்கள் அங்கமும் இடம்பெற்றுச்சு இல்லையா. இப்ப 7 மணிக்கு மேல பாடலாசிரியர் தொகுப்புல பாடலாசிரியர் கபிலன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அவருடைய பாடல்களையும் கேட்டோம். இங்க பல பேர் வந்து இங்க சொல்லியிருக்கீங்க, ஆஹா, பாடலாசிரியர் கபிலனை பற்றி இத்தனை விஷயங்கள் தெரியாம போயிடுச்சே, அருமையான பாடல்கள்லாம் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு. உண்மைதான், யதார்த்தத்துக்கு மறுபெயர், தன்னடக்கத்துக்கு மறுபெயர்னா அது கபிலன் தான். அவர் பற்றி விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியின் சில முக்கியமான அங்கங்கள், இந்த மாதிரி அங்கங்களின் மறு ஒலிபரப்பை நீங்க அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணிக்கு மறு ஒலிபரப்பா கேட்கலாம். சரியா, என்ன அடுத்த வாரம் நீங்க சந்திக்க மாட்டீங்க, நான் வந்து சிண்டாவின் நிகழ்ச்சியில் கலந்துக்க இருக்க, அதனால அடுத்த வாரம் யாரெல்லாம் அங்க இருப்பீங்களோ என்ன வந்து அங்க சந்திக்கலாம் நீங்க. அதற்கும் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் டான்னு நான் வந்துடுவேன் மாலை 5 மணிக்கு, நீங்களும் வந்து என்ன சந்திக்க வந்துடலாம். சரியா, இந்த நிகழ்ச்சி முடிந்து பஞ்சாபிய மற்றும் ஹிந்தி பாடல்கள், அதனையும் தொடர்ந்து 9 மணிக்கு நம்ம கியூட்டி காதர் வந்துருவாரு உங்களை சந்திக்கிறதுக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் சாந்தி குருசாமி. மிச்சம் இருக்கிற வார இறுதி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோட கழிங்க. சரியா, இந்த வாரம் முடிந்து அடுத்த வாரம் மீண்டும் உங்களை வானலைகள்ல சந்திக்கிறேன். அன்பான வணக்கம் நேர்களே.

0: ஒரே ஒலியில் உல்லாசம். தொடர்ந்து இணைந்திருங்க ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.
1: கோகலாச்சி பாக்கி ஜுமே ராத் ஆயே, ஜேடா அஜ வீ நா நச்சே ஓதி ஷாமத் ஆயே. கோகலாச்சி பாக்கி ஜுமே ராத் ஆயே, ஜேடா அஜ வீ நா நச்சே ஓதி ஷாமத் ஆயே. கோகலாச்சி பாக்கி ஜுமே ராத் ஆயே, ஜேடா அஜ வீ நா நச்சே ஓதி ஷாமத் ஆயே.

இதற்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க, காத்திருந்துருங்க.
3: வாங்க வாங்க, ஒளியில் உல்லாச நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். காதர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை 9:00 நீங்க இப்ப நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா ஒண்ணு, நீங்க வீட்டில் இருக்கணும். அதாவது நாளைக்கு திங்கக்கிழமைல ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அல்லது இப்பதான் வெளியில போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. நீங்க எங்க இருந்தாலும் நிகழ்ச்சியை கேளுங்க, உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள் இடம்பெற போகுது. அதே நேரத்தில் உங்களை தன்முனைப்பு கொடுக்கற மாதிரி சில தகவல்கள் எடுத்து வச்சிருக்கேன். அந்த தகவல் இன்னும் சற்று நேரத்தில்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: காதருடன் ஒளியில் உல்லாசம்.
3: இதனுடைய ஒளியில் உல்லாசம். சில நேரங்களில் நமக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படும், அதாவது சாய்ஸஸ். நமக்கு இரண்டு தேர்வுகள் இருக்கும். அதில் எதை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும், இது தேர்ந்தெடுத்தா சரியாக வருமா, இதை தேர்ந்தெடுத்த பிறகு அந்த மற்றொன்று தேர்ந்தெடுக்கலையேன்னு நம்ம வருத்தப்படுவோமா போன்ற கேள்விகள்லாம் நம்ம மனதில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும்னா, ரொம்ப சுலபமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிற விஷயம் உங்களுக்கு உகந்ததாக இருக்குமா, சரிப்பட்டு வருமா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு இரண்டு தேர்வுகள் இருக்குன்னா நிச்சயமாக உங்களுக்கு எது அதிகமாக பலன் அளிக்குமோ நீங்கள் அதுதான் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. எதை தேர்ந்தெடுத்தீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சா நல்லது. அப்படி அமையலனா அதுலேருந்து என்ன ஒரு பாடம் கற்றுக்கிட்டீங்க, அந்த தவறை செய்யாமல் அடுத்த முறை நீங்கள் சரியானதை தேர்ந்தெடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும். அதனால உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே இந்த சாய்ஸஸ் வரும்போது, தேர்வுகள் வரும்போது குழம்பி போகாதீங்க. உங்களுக்கு எது உகந்ததாக இருக்குமோ அதை தேர்ந்தெடுங்க.

0: ஒரு தேநீர் போட்டு தரவா?
1: உங்களுக்கு எப்படி இருக்கு?
2: Come on baby, let's go on the bullet. On the bella, party, kalan, duet.
1: உங்க மாதிரி இருக்கு, உங்களோட கொண்டாடுங்க.

0: இசைஞானி இளையராஜன் இசையில 16 வயது நிலை முதல் மரியாதை திரைப்படங்கள் பாடல்களை கேட்டாச்சு. சில மணிகள் சமீபத்துல நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்த ஒரு காணொளி, இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குதா அப்படின்னு என்ன அப்படியே ஆச்சரியப்படுத்திய ஒரு இடம். ஏன்னா அந்த இடத்த பற்றி எனக்கு அவ்வளவா தெரியாது. இந்த காணொலி பார்த்த பிறகுதான் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இடத்தை பற்றி நான் சில குறிப்புகளை கொடுத்துருந்தேன். அப்ப அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுக்காக இந்த மெஸ் கட்டப்பட்டதுன்னு, பழமையான இடம், உணவு விற்பனை செய்வாங்க, ஸ்லேட்டாங்கிற அந்த இடத்தின் ஒரு குறிப்பும் கொடுத்துருந்தேன்.
1: வணக்கம் காதர், நீங்கள் குறிப்பிடும் அந்த இடம் போகே அங்கிள் கேன்டீன், பிக்கடலி ஸ்லேட்டாரில் இருந்தது.
0: ஆமா, போகே அங்கிள். ஏன் போகே அங்கிள்னா அந்த அங்கிளுக்கு பல்லு இல்லை. இதே மாதிரி சரியான பதில பல நேரங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இந்த இடம் வந்து 1969 கட்டப்பட்டது. அப்ப அங்க குடியிருந்த பிரிட்டிஷ் ராணுவ வீரர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேன்டீனாக இருந்தது, ஒரு மேசாக இருந்தது. அங்க வந்து அவங்க உணவு சாப்பிட்டு போவாங்க, தண்ணீர் அருந்துவாங்க. இப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைஃபான், பிறகு முஸ்லீம் உணவு, அது மட்டும் இல்லாம அங்க கோப்பியெல்லாம் அவங்க விற்பனை செய்யறாங்க. 50 ஆண்டுகள் இந்த போகே அங்கிள் அவர் வந்து இந்த மேஸ், அதாவது இந்த கேன்டீனை நடத்திட்டு இருக்காரு. அவருடைய பேர் வந்து வில்லியம் டோ. அவருடைய பேர் வில்லியம் டோ. அந்த அங்கிள் இப்போ அங்கே கிடையாது. நான் பார்த்த அந்த காணொலியிலையும் அந்த அங்கிள் அங்கே கிடையாதுன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் அந்த அங்கிளை பார்த்துருக்கலாம், அந்த கடைக்கு போயிருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கொள்ளுங்களேன். 9678 9 6 8. நீங்கள் இந்த இடத்த பார்த்தது இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் போயிட்டு போகே அங்கிள் கேன்டீன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அந்த அழகான இடத்த நீங்கள் பார்க்கலாம்.

0: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
0: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
0: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: உங்களுக்கு சமைக்க தெரியாதா, அல்லது ஏற்கனவே நல்லா சமைக்க கூடியவரா?
3: டேக் ஆனியன்,
1: சுவையாகவோ சுலபமாகவோ சமைக்கணுமா?
4: காய்கறியா நறுக்கி கழுவ கூடாது, கழுவி நறுக்கணும்.
1: ஆரோக்கியமாகவோ கம கமனு சமைக்கணுமா? சுவாரஸ்ய சமையல் குறிப்புகள் உங்களுக்காகவே ஒலி 968 திங்கள் முதல் வெள்ளி வரை. இவ்வங்கத்திற்கு ஆதரவு
5: ஹவுஸ் பிராண்ட்னா நம்பி வாங்கலாம்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
7: நம்ம சத்தம் அவரோ
8: சிங்கிறது தங்கா.

0: இன்றைய போட்டி அங்கத்தில் நான் கொடுத்த குறிப்புகள், என்னால் என்ஜின் இல்லாமல் ஆயிரம் கணக்கான கிலோமீட்டர் பயணம் செய்ய முடியும். இரண்டாவது குறிப்பு, கடல் தண்ணியில் உப்பு தண்ணியில் பல மாதங்கள் என்னால் இருக்க முடியும்னு கேட்டப்போ எனக்கு சரியான பதில்களை அனுப்பிட்டாங்க. முகமது பஷீர்
1: காதர், அந்த பொருள் தேங்காய் கரெக்டா
0: என்பது சரியான பதில். மூர்த்தி, நீங்களும் சரியான பதில அனுப்பிச்சிருக்கீங்க. தேங்காய் என்பது சரியான பதில். யோசிச்சு பாருங்க, தேங்காய் மட்டும்தான் என்ஜின் இல்லாம இப்ப நீங்க கடல தூக்கி போட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒரு கரையில போய் சேரும். அந்த கரையில போய் சேர்த்துக்கு முன்பு எத்தனை மாதங்கள் அது உப்பு தண்ணியில இருக்கு, இருந்தாலும் அதுக்கு இன்னுமே ஆகாது, அழுவி போகாது, அது அதே மாதிரிதான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், இந்த தேங்காயை போலதான் நம்ம வாழ்க்கை. நம்ம எங்க தான் பயணிக்கிறோம்னு தெரியாம பயணிச்சுட்டு இருக்கோம். ஆயிரம் கணக்கான கிலோமீட்டரை தாண்டி இருக்கலாம், நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், ஆனா எப்படியாவது இந்த தேங்காவை மாதிரியே நம்ம கரையை போய் சேர்ந்துருவோம். அழுகி போகாம இருக்கணும்னா நம்ம மனசு எப்போதுமே சுத்தமா இருக்கணும். நம்ம மனசு எப்போதுமே எதிர்மறை எண்ணங்களை அகற்றிட்டு நேர்மறை எண்ணங்களோட இருந்தா அந்த தேங்காவை மாதிரி அழுகி போகாம அதே மாதிரி நம்ம வந்து துடிப்பா நம்ம கரையை போய் சேருவோம். என்னடா தேங்காய்க்கு ஒரு தத்துவத்தை சொல்றியப்பான்னு கேட்டீங்கன்னா அப்படியே தோணுச்சு, அதான் சொல்றேன். சரி, இன்றைய அங்கத்துல பதில் சொன்ன அனைத்து நேர்களுக்கும் மனமான நன்றி. இப்ப தொடர்ந்து வாங்க வேகமான பாடங்களை கேட்கலாம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 96.8 கேட்டாலே பரவசம்.
1: நேர்களே, நான் வெளிப்புற நேரம் வந்து விட்டது. நான் உங்களை மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி சந்திக்கிறேன். ஆமாங்க, நான் விடுப்பில் இருக்கேன். செவ்வாய்க்கிழமை ஹலிமாவுடன் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஜாலியா சந்தோஷமா நிகழ்ச்சி படிக்க வந்துருவோம். உங்க வார இறுதி நாள் சிறப்பா அமைந்திருக்கும் நம்புறேன். அதே போல உங்களுடைய புதிய வாரம் சிறப்பாக அமையட்டும்னு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறேன். உங்களுடைய காதல் இது ஒளியில் உல்லாசம்.
2: You know who it is, it's that lethal

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க ஒலி ஊதுற ஆரியட்டு
2: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
0: வார இறுதி ஒலியில்
1: நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சுலபமாக கூடியவை நம்முடைய கைத்தொலைபேசிகள். அதான் உலகமா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல கொண்டு பேசுறோமோ இல்லையோ, ஆனா தூரத்துல இருக்கிற யாரு கூடயாவது பேசிட்டுதான் இருக்கும். சமூக வலைதளத்துல ஸ்க்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த வாடர் போயிட்டே இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை இந்த கைத்தொலைபேசி திருடி இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்க கூடிய சில விஷயங்களையோ இந்த கைத்தொலைபேசி கொடுத்துட்டா இருக்கு, அதுக்கான வசதிகளை கொடுத்துட்டா இருக்கு. அதுல ஒன்றுதான் அடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வழக்கமா முன்பு காலங்களில் ஒரு காப்பி வந்து நம்ம வந்து ஒரு போட்டோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி புகைப்படம் வந்து கைத்தொலைபேசியில் எடுக்கும்போது தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கலாம், கையொப்பம் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் வந்து சுலபமாக நீங்கள் வந்து கையாளுறதுக்கு இப்போ நோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. கைத்தொலைபேசியில் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புதிய நோட்ஸில் எடுத்து போனீங்கன்னா அங்கே ஒரு புதிய ஒரு டாக்குமெண்ட் திறக்கும் பொழுது ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் பார்த்து திறந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கேமரா போலவே செயல்படும். அந்த கேமரா பயன்படுத்தி நீங்க உங்களுடைய ஆவணத்தை நீங்க ஸ்கேன் செய்து அதை இணையப்பக்கத்துக்கு நேரடியா அனுப்பி, அதாவது உங்க மின்னஞ்சலுக்கு நேரடியா அனுப்பி அதை வந்து நீங்க மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வளவு கணக்கச்சிதமா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கும். அதனால முயற்சி செய்து பாருங்க. நீங்க ஸ்கேன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்லது புகைப்படம் எடுக்கணும் நினைச்சீங்கன்னா உங்க ஆவணங்களை நீங்க கைத்தொலைபேசியில கேமரா பயன்படுத்தாம நோட்ஸ் சென்று ஸ்கேன் டாக்குமெண்ட் செய்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் பிசுறும் இல்லாம உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அழகாக உங்களுக்கு காப்பி கொடுத்துருங்க.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு
1: போனதானே?
2: விற்பனை,
1: விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

உங்களை தட்டுக்க ஆளே இல்ல. முதல் இணைய பக்கம் டைப்பிங் கிளப். அந்த பக்கத்துக்கு நீ போனீங்கன்னா ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்கும். ஒரு ஒரு பகுதியில நீங்க முடிக்கும் பொழுது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகலாம். உங்களுடைய டைப்பிங் வேகத்தை பொறுத்து நீங்க அடுத்த நிலைக்கு போகலாம். இப்படியாக பயிற்சி செய்யும் பொழுது நல்ல வேகமாக நீங்க டைப் செய்ய தட்டச்சு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்த இணையப்பக்க முகவரி. அடுத்த இணையப்பக்க முகவரி ஜெட் டைப். இது வந்து ஒரு கேமிங் இணையப்பக்கம் மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு மேல இருந்து ஒரு ஒரு பொருளை விழுந்துட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க டைப் செய்யணும். ஒரு கேம் மாதிரி இருக்கும், விளையாட்டு போலவே இருக்கும். அந்த வார்த்தைகளை நீங்க டைப் செய்ய டைப் செய்ய அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்படியாக பயிற்சி செய்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீங்க ஜெட் வேகத்துல டைப் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்ல பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறாங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

இப்படி அஜீவ் செய்யறது எனக்கு சரியா புரியல தெரியல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மீண்டும் ஒருத்தர சொல்றேன், சாட் ஜிபிடி திறந்து அதுல இமேஜ் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும், அதை நீங்க கிளிக் செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புகைப்படங்கள் இமேஜஸ் வந்து விழும். அதுல சிபி ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும், அதை கிளிக் செய்து எந்த ஒரு படத்தை நீங்க ஸ்டிக்கராக மாத்த விரும்புறீங்களோ அதை கிளிக் செய்து அப்லோட் செய்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் கூட வராது உங்களுடைய புகைப்படம் அழகா ஜிஃப் மாதிரி ஒரு 10-16 ஜிஃப் கொடுக்குதுங்க. கியூட் கியூட்டா இருக்கு, குட் மார்னிங் சொல்லுது, ஹேன்னு, அமேசிங்ன்றது, அப்ரூவ்ன்றது, கியூட்டா இருக்கு. சரி, முயற்சி செய்யுங்க. அப்படியே உங்களால முடியலனால ஒலி வாட்ஸ்அப் செய்து அனுப்புங்க, உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். சரியா?

ஹலிம அஸ்மானுடன் ஒலியில் உல்லாசம். மீண்டும் ஒரு வார இறுதியில ஞாயிற்றுக்கிழமை இரவு பொழுதுல உங்க எல்லாரையும் நான் சந்திக்க வந்துட்டேன். ஹலீமா அஸ்மான், வார இறுதி எப்படி போயிட்டு இருக்க? நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்புறேன். ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பிஎஸ்எல்இ வாரமாகவும் இருக்கு. அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக உங்களுடைய தேர்வு தாக்களை நாளைக்கு நீங்க செய்யுங்க, சிறப்பான முறையில செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த அங்கத்துல உங்களுக்கு மூன்று தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு நல்ல தன்முனைப்பு கதையையும் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னால, தகவல்களுக்கு போகிறதுக்கு முன்னால வாங்க. அச்சம் என்பது மடமையடா படத்துல இருந்து சத்திய பிரகாஷ் சாஷா திருப்பதி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து மங்காத்தா படத்தில் இருந்து எஸ் பி சரண் பவ தாரணி கொண்டு வரும் பாடல். இது உங்க ஒலியில்

எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

வானங்கள் அறுதுறதுக்கு முன்னால ஒரு நிகழ்வா இருக்கட்டும், ஒரு கொண்டாட்டமா இருக்கட்டும், எந்த ஒரு பானமா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பானங்களை அறுதுறோம் இல்லையா? மற்ற வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஹாப்பி குட் டே அப்படின்னு சொல்றது இல்ல, சீர்ஸ்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். அதற்கு காரணம் இருக்குதுங்க. பானங்களை அருந்தும் போது வாழ்த்துறைய வழங்குறதுக்கு தான் இந்த சீர்ஸ் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தைக்கு பின்னால ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. 1720 உற்சாகமூட்டும் கூக்குரலாகவோ 14th century இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பழமையான பிரான்ச்சு வார்த்தை. அந்த வார்த்தையில இருந்துதான் சியர்ஸ் வார்த்தை பிறந்தது. சியர்ஸ் என்றால் சந்தோஷம், உற்சாகம். வாங்க எல்லாரும் சந்தோஷமா ஒன்று கூடுங்க, எல்லாரும் சேர்ந்து நம்ம பானங்களை அருந்தலாம். அந்த பானத்தை சந்தோஷத்தோட உற்சாகத்தோட அருந்தணும், அதை குறிக்கிறதுக்கு தான் சியர்ஸ் என்கிற வார்த்தையை சொல்லிட்டு அருந்துறாங்க.

ஒரு குட்டி கதை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு அரசருக்கு ஒரு கழுகு இருந்துச்சாம். இந்த கழுக எப்போதுமே அவர் போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போவாரு, அரசபைக்கும் கூட்டிட்டு போவாரு. அரசபைக்கு கூட்டிட்டு போகும்போது ராஜா மாதிரி தோள்பட்டையில உட்கார்ந்து இருக்குமா. போர்க்களத்துக்கு போனா மேல வட்டமிட்டு இருக்கும். ஒரு நாள் வேட்டையாட போகலான்னு நினைச்சாரு. எல்லாரும் பெரிய பெரிய ஆயுதங்களா எடுத்துட்டு வந்தாங்க. இவரு, எனக்கு ஒரு வாள், என்னுடைய கழுகு, இது ரெண்டும் போதும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. காட்டுக்கு போயிட்டாங்க, வேட்டையாடுறாங்க. என்னடா, ஒரு விலங்கு கூட கண்ணுல தென்பட மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. களைப்பாகவும் ஆயிட்டாங்க. இந்த அரசர் சொல்றாரு கழுகு கிட்ட, எங்க விலங்குகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு போய் பாத்துட்டு வா, இல்லனா இப்படியேதான் போயிட்டு இருக்கோம், எந்த ஒரு விலங்கோ நமக்கு சிக்காது, இதுக்கு மேலயும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அரசர் கழுகு கிட்ட சொன்ன கையோடையே அந்த கழுகு பறந்து போயிடுச்சு. கழுகு ஒரு வழியா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே வட்டமிட்டடி இருந்துச்சு. அரசர் பாக்குறாரு, ஓ அங்கதான் விலங்குகள் இருக்கு அப்படின்னு ஒரு அறிகுறி நமக்கு கொடுக்குது. சரி வாங்க எல்லாரும் அங்க போவோம்னு அவருடைய படையோட அந்த இடத்துக்கு போகிறாரு. நினைச்சபடி அங்க பல விலங்குகள் இருந்தன. எல்லாரும் ஆசை தீர வேட்டையாடி இருந்தாங்க. அந்தி சாயிர நேரமும் வந்தாச்சு. அரசரும் ரொம்ப களைப்பாயிட்டாரு. ஐயோ தாகமா இருக்கே முடியலையேன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தாரு. அங்க தண்ணீர் சத்தம் வர்றத கேட்டாரு. ஒரு பாறைக்கு அடியில இருக்கிற ஒரு இடத்துல இருந்து தண்ணீர் ஊற்றுறது. அப்பாடா, கண்ணுக்கு தண்ணீர் தென்படுது, இந்த தண்ணீராவது நம்ம குடிச்சு தாகத்தை தீர்த்து போனு அந்த தண்ணீரை குடிக்க போகிறாரு. கழுகு விரைந்து வந்து அவருடைய கைய தட்டி விடுது. இவரு ஏற்கனவே எரிச்சல்ல களைப்புல இருக்காரு. ஏய் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறாரு. கழுக்கு பெசாம முகத்தை பாத்துக்கிட்டே இருக்கு. திரும்ப இந்த மாதிரி பண்ணாதேனு இரண்டாவது முறையும் அவர் தண்ணியை எடுக்க கையை நீட்டுறாரு. திரும்பவும் கையை தட்டி விடுது. ஏய் உனக்கு என்னாச்சு? நான் சொல்றேன், எனக்கு வர கோபத்துக்கு நான் ஏதாவது செஞ்சிருவேன். வேண்டாம், என் பொறுமைய சோதிக்காத, இதுதான் நான் கொடுக்கற கடைசி எச்சரிக்கை. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. மூன்றாவது முறை அவர் தண்ணீர் எடுக்க கையை நீட்டுறாரு. கழுகு என்ன செஞ்சிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். ஆமாங்க, திரும்ப கைய தட்டி விட்டது. அவரை ரொம்ப கோபம் அடைஞ்சு தன்னுடைய வாளை எடுத்து கழுக வெட்டிட்டாரு. ஐயோ இப்போ எனக்கு தண்ணீர் கிடைக்கலையே அப்படின்னு, சரி பரவாயில்ல, இந்த மலை மேல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம தண்ணீர் அருந்துவோம், அங்கிருந்துதான் அநேகமா தண்ணீர் வருதுன்னு சிரமப்பட்டு அந்த மலை மேல ஏறி மேல போய் நிற்கிறாரு. அங்க ஒரு போர்ட் மாதிரி அறிவிப்பு, இது குடிப்பதற்கான தண்ணீர் அல்ல, இந்த தண்ணீரில் விஷம் கலந்திருக்கு அப்படின்னு எழுதிருக்கு. கீழே பாக்குறாரு, அந்த இடத்துல தண்ணீர் வரும் இடத்துலதான் பல விலங்குகள் மடிந்து கிடக்கின்றன. ஐயோ, இதை நம்ம குடிக்க கூடாது என்கிற காரணத்துக்காக தானா என்னுடைய கழுகைய கையை தட்டி விட்டுச்சு? இத புரியாம நான் என்னுடைய சொந்த செல்ல பிராணிய, என்னுடைய கழுகை நான் கொண்டுட்டேன்னு மன வேதனையில அந்த கழுகை அடக்கம் செய்யறாரு. இந்த கதை என்ன உணர்த்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கோபத்தால் நாம் செய்யும் எந்த செயலும் விளங்காது. இரண்டாவது, உன்னுடைய உண்மையான நண்பன், உன்னுடைய விசுவாசமான நண்பன் உனக்கு தீங்கு செய்ய மாட்டான். சில நேரத்துல நம்ம சொல்ற எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. நல்ல நண்பன் நமக்கு சரியான அறிவுரைய கொடுப்பாங்க. அது நமக்கு பிடிக்காத அறிவுரையா இருந்தாலும் கொடுப்பாங்க.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

வாழ்க்கையில சில கசப்பான உண்மைகள் இருக்கின்றன. அந்த உண்மைகளை நான் உங்களோட பகிர்ந்துக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேங்க. இந்த ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியில ஒரு பதிவாக பார்த்திருந்தேன், இதோ உங்களுக்காக. எல்லோரும் உன்னை நினைப்பதில்லை, நீ நினைப்பது போல். உன்னை பயன்படுத்தி கொள்ளும் மனிதர்கள் நீ அனுமதித்தால்தான் வருவார்கள். உன் வாழ்க்கைக்கு நீயே பொறுப்பு, மற்றவர்கள் அல்ல. எல்லோருக்கும் நீ முக்கியம் அல்ல, சிலருக்கு மட்டும்தான். நேரம் போனால் மீண்டும் வாங்க முடியாது. உண்மையான நண்பர்கள் குறைவாகவே இருப்பார்கள். யாரும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டார்கள், நீயே எழுந்திருக்க வேண்டும். தோல்வி இல்லாமல் வெற்றி வராது. வாழ்க்கை நியாயமானது இல்லை, ஆனால் நீ வலிமையானவனாக மாறலாம். இந்த கசப்பான உண்மைகள்ல எவ்வளவு நிதர்சனம் இருக்குன்னு பாத்தீங்களா? இன்னொன்னு இருக்கு, யாரையும் சாட்சி ஆக்காதே உன் மனசாட்சியை தவிர.

இப்ப நான் விழிப்புறம் நேரம் வந்தாச்சுங்க. பைரவா மெரசல் படங்களில் இருந்து பாடல்கள் ஒலிபரப்பாயின கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல, அதாவது 24 மணி நேரத்திற்கும் குறைவாக தான் இருக்கு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறதுக்கு. ஆனந்த மார்மடிகள் நாளைக்கு உங்களை 10 மணி செய்திகளுக்கு பிறகு சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஹலீமா ஆஸ்மான். தொடரி படத்திலிருந்து ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வரும் பாடல் இதோ.

அனைவருக்கும் வணக்கம். ஒலியில் உல்லாசம் நிகழ்ச்சியின் இறுதி தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன், சஜினி. இறுதி தொகுப்பா இருந்தாலும் இன்று ஒரு புதிய நாள், ஒரு புதிய வாரம் தொடங்கிவிட்டது. இந்த வாரம் உங்களுக்காக சுவாரஸ்யமா நிலவை பற்றிய தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். நிலவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக இந்த பாடல்களும் காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
5: பணத்தை கட்டிடாதீங்க.
4: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
6: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
7: மல்லி மல்லியா மல்லியா மல்லியா,
8: இது உங்க
9: ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
10: வார இறுதி ஒலியில் உள்ள
11: சூரியன் மறைந்து உலகம் எங்கும் இருட்டுருச்சு. அப்படி வானத்தை அப்படி கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கும் பொழுது வெளிச்சமா தெரிகிறது நம்மளுடைய நிலவு. இரவு வானத்துல இருக்கிற ஒரு வெள்ளை பந்து அப்படின்னு பலரும் நிலவை பார்த்து அலட்சியமா இருந்துடுறாங்க. ஆனா இரவு வானத்துல இருக்கிற இந்த வெள்ளை பந்து பூமியின் மீதும் நம் மீதும் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தற்போதைய காலகட்டத்துல உறங்குவதற்கு நமக்கு

ஒரு மெத்தை ஒரு தலகாணி தேவைப்படுகிறது. இது அடிப்படை வசதியாக உள்ளது. ஆனா எவ்வளவுதான் இந்த அடிப்படை வசதிகள் இருந்தாலுமே அந்த சந்திரனுக்கு நமது தூக்கத்தின் மேல் ஓரளவுக்கு தாக்கம் உள்ளது. சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, முழு நிலவின் போது, அதாவது பௌர்ணமி நேரத்தின் போது, நமக்கு தூக்கத்தை தூண்டும் அமிலமான மெலட்டோனின் குறையுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால குறைந்தபட்சம் 8 மணி நேரத்துக்கு தூங்குற ஒரு மனிதர் முழு நிலவின் போது, பௌர்ணமி நேரத்தின் போது, அவரு ஒரு 7.5 மணி நேரத்துக்கு தான் தூங்குவாராம். இந்த காலகட்டத்துல அவரு 1.5 மணி நேரத்துக்கு தூக்கத்தை இழந்துருவாராம். கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. விண்வெளியில இருக்கிற அந்த சந்திரனுக்கு பூமியில இருக்கிற நம்மின் மீது எவ்வளவு பெரிய தாக்கம் உள்ளது.

0: சூடா ஒரு டீ போடு.
1: டீ தானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: இந்த வார இறுதிய குடும்பத்தோட கொண்டாடுங்க.
3: இன்றைய நிகழ்ச்சியில நிலவை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர்ந்துகிட்டே இருக்கு. மனித வாழ்க்கையிலயும் அனுபவங்கள்லயும் இயற்கையிலயும் சந்திரன் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால தமிழ் கலாச்சாரத்துல இதற்கு பல பெயர்கள் உண்டு. நிலவை சந்திரன் அல்லது சந்திரா என்று அழைப்பார்கள். இதற்கு பிரகாசம் என்பது பொருள். மனிதர்களுக்கு ஒரு வகையில ஊட்டம் அளிக்கிறதா கருதப்படுகிற இந்த சந்திரனுக்கு மற்றொரு பெயர் சோமா. சிலர் நிலவை பார்த்து சிவகாமி என்றும் அழைப்பர். இதற்கு பொருள் தெய்வீகமான பெண்மணி. பெண்மணி அப்படின்னு சொல்லும் பொழுது 2013 லண்டனின் மெட்ரோ செய்தித்தாள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையில என்ன கூறப்பட்டிருந்துச்சுன்னா, முழு நிலவு பௌர்ணமி நேரத்தின் போது பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் எனப்படும் பிரசவ வலி அவங்களுக்கு ஏற்படுவான். இந்த நிகழ்வை பார்த்து பல பிரசவ நிபுணர்கள் அப்படி வேப்படிஞ்சு போயிருந்தாங்களாம். ஏன் பௌர்ணமி நேரத்துல மட்டும்தான் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதிரி நிறைய வலி ஏற்படுது, அல்லது இந்த நேரத்துலதான் நிறைய குழந்தைகள் பிறக்கின்றன அப்படின்னு குழம்பி போயிருந்தாங்களாம். இதை பற்றி ஒரு விஞ்ஞானியிடம் கேட்ட போது அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சந்திரனின் ஈர்ப்பு விசை எப்படி கடலை வந்து அது பாதிக்குதோ, அதே போல கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் உள்ள எம்னியோடிக் ஃப்ளூடையும் இந்த ஈர்ப்பு விசை பாதிக்கலாம் அப்படின்னு அவரு விளக்கம் கூறியிருந்தாரு. கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல. நீங்க எப்படிங்க, பௌர்ணமி நாள் அன்று பிறந்தீங்களா?
5: பெண்ணில

0: இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும். அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
1: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
0: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
1: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/readysetgrow.

சரிநேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நிலவை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன். அது மட்டும் இல்ல, நிலவை சார்ந்த சில இதமான பாடல்களையும் நீங்க கேட்டிருந்தீங்க. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தொகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிதே அமைய என்னுடைய வாழ்த்துகள். இப்பொழுதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் சஜினி. நன்றி, வணக்கம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: இல்ல இப்ப என்னாச்சு? நல்லதானே இருந்தீங்க. திடீர்னு இப்படி கத்துனா என்ன?
1: இன்று வெள்ளிக்கிழமை எங்கேயும் எப்போதும் வணக்கம் சிங்கையில் சந்தோஷம்.
4: இந்நேரம் எத்தனை பேருக்கு காது டபால்னு போனிச்சோ?
1: ரவிஜி இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
4: உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சரி பரவாயில்ல, வந்ததும் வந்துட்டோம், கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு போவோமே. என்ன சொல்றீங்க?
1: ஆமா, பாக்கலாம் பாக்கலாம். வணக்கம் சிங்கை, உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவிஜி.
4: சஜினி, ஆரம்பத்திலேயே விலைவாசி பத்தின ஒரு தகவல்
1: இன்னைக்கு
4: அதாவது 2026 எடுத்து பாத்தீங்கன்னா,
1: நான் வந்து நினைக்கிறேன் ஒரு 300 வெள்ளி 200 வெள்ளி 300 வெள்ளி இருக்குமா?
4: 200 வெள்ளி இல்ல, கொஞ்சம் குறவு, 186 வெள்ளி.
1: கிட்ட வந்துட்டேன், கிட்ட வந்துட்டேன். அடேங்க அப்பா, 1971 3.5 வெள்ளியாக இருந்த நுழைவு சீட்டு இன்று 189 வெள்ளியாக இருக்கிறது இல்லையா? 189 வெள்ளி அமெரிக்கா டாலர்ஸ்.
4: ஆமா, சரியா சொன்னீங்க. ஆக விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி இருக்கு, கண்கூடா பாருங்க அப்படின்னு அவரு சொல்றது எனக்கு புரியுது. இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பாக்கணும்.
1: ஆமா,
4: 71 வசதி எப்படி இருந்திருக்கும்,
1: சம்பந்தமே
4: இல்லாம 4-5 இளவரசி வரை நடந்து போவாங்க. இல்ல
1: ஆமா, ஒரு நாள் வந்து என்னுடைய, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் இந்த இளவரசியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரவி.
4: அப்படியா?
1: ஆமா,
4: அந்த நாள் வரும், கவலைப்படாதீங்க. அதை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். சரி, டிஸ்னிலேண்ட் பத்தி நான் இவ்வளவு பேசுறேனே, ஏன்னு கேட்க மாட்டீங்களா?
1: எனக்கு தெரியுமே.
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க.
1: ஏ ரவி,
4: ஏன்னா ஆண்டு இறுதியில டோக்கியோவுக்கு நான் போகும்போது அதுல டிஸ்னிலேண்டும் இருக்குதே.
1: நினைச்சேன்,
4: ஹாங்காங் டிஸ்னிலேண்ட் நான் போயிட்டேன்.
1: ஆமா,
4: கடவுள் புண்ணியத்துல இதே மாதிரி மக்களுடைய ஆதரவுல இந்த டிஸ்னிலேண்டுக்கும் போகணும்னு ஆசைப்படுறேன். சஜினி,
1: ரவி, நீங்க டோக்கியோ டிஸ்னிலேண்டுக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு வரீங்களா?
4: பொம்மையா?
1: ஆமா.
4: சரி பாப்போம்.
1: ஐயோ பாப்போம் வேறயா, என்ன ஒரு மாசம் நீங்க விட்டுட்டு போறீங்க.
4: ஒரு மாசம் கிடையாது, ஒரு வாரம் தான்.
1: நீங்க ஒரு வாரம் விடுப்புல போறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு மறுபடியும்
4: விடுப்புல போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதா? விடுப்பை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: தெரியும் நீங்க எங்க போவீங்க,
4: விடுமுறையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்.
1: உங்க பிடிச்ச நாட்டுக்கு நீங்க காலடி.
4: சரி சரி சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம். இப்ப வாங்க நிகழ்ச்சிக்குள்ள கால் எடுத்து வைப்போம்.

0: இன்று நாம சிவில் சர்வன்ட் என்கிற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகபடைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க. இது

0: ஆரோக்கியசாமி
1: சஜினி,
0: நீங்க ஆரோக்கிய குறிப்பு சொல்லணும்.
1: வார இறுதி வந்துகிட்டே இருக்குது.
0: ஆமா,
1: நம்மில் பலருக்கும் வந்து வார இறுதி வந்துருச்சுன்னு சொன்னா இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் இல்லையா?
0: ஆமா,
1: தப்பே கிடையாது. ஆனா அதிக அளவுல இந்த சீனிய சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சுன்னா,
0: ஆமா ரவி,
1: அங்கதான் பிரச்சனை.
0: சில நேரத்துல அடேங்கப்பா இப்ப இனிப்பா ஏதாச்சும் வாயில போடணுமே அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படும். ஆமா, அந்த நேரத்துல கையில கிடைக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வாயில போட்டுருவேன், இனிப்பு பானங்கள் உட்பட.
1: ரொம்ப பெரிய தப்பு, இது யாரும் செஞ்சிடாதீங்க.
0: அப்ப செய்யக்கூடாதா?
1: அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம்னா, எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த சுகர் கிரேவிங்ஸ் இருக்குல்ல, இனிப்பு சாப்பிடணும் தோடுதுல, அப்போலாம் நீங்க புரத சத்து நிறைந்த பொருட்கள், அது முட்டையா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், அல்லது காய்கறியா கூட இருக்கலாம், பழம் கூட, கோவால பாத்தீங்கன்னா புரத சத்து அதிகம் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த சுகர் கிரேவிங்ஸ் எனப்படும் அதிக அளவுல சீனி சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியும்ன்றாங்க. செய்து பாக்கலாமே.
0: அப்ப ஒவ்வொரு நாளும் நாம வந்து அதிக அளவுல புரத சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம உட்கொண்டோம்னா இந்த மாதிரி சுகர் கிரேவிங்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை ஏற்பட்டுச்சுன்னா புரத சத்து நிறைந்த உணவு வகைகளையே நாம சாப்பிடணும்.
1: இது உங்களுக்கு பொருத்தமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறத மருத்துவர் நாடி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, அதான் சிறப்பா இருக்கும். சரியா?

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்விகள் இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்குங்கக்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: இப்ப பலூன் டியோ சிறந்த ஆட்டக்காரருக்கான அந்த விருதை பத்தி நான் பேசி ஆகணும். எப்படா ரவிஜி திரும்ப வருவாரு, எப்படா நான் அதை பத்தி பேசலாம்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ரவி.
1: அந்த கால்பந்து ஆட்டத்தை ஒட்டி இல்லையா?
0: ஆமா,
1: குறிப்பா எப்ப நடக்குது அப்படின்னு சொல்லிருங்க.
0: ஆமா, அக்டோபர் 26 லண்டன்ல இந்த விருது விழா நடக்க இருக்கு.
1: ஆமா, முதல் முறையா இது வந்து ஸ்டான்லி மேத்யூஸ் வென்றிருந்தார் இல்லையா, ஆக 70 நிறைவு முன்னிட்டு முதல் முறையா பாரிஸ்க்கு பதிலா லண்டன்ல இந்த விருது நிகழ்ச்சி வழங்கப்படுது. லண்டன்ல வழங்குறாங்களோ இல்லையோ அதனாலயோ என்னமோ தெரியல எனக்கு.
0: தகவல்கள்
1: கருத்து கணிப்பு தான், கடைசியில நடக்க போறதா நடக்கும் நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பாப்போம்.

0: ஒளி 9:06 இட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி. இன்றும் பல தினங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. முக்கியமாக இன்று தேசிய மன்னிப்பு தினம் இன்று அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது. இதை வந்து நம்ம தேசிய மன்னிக்கும் தினம் அப்படின்னு கூட அழைப்போம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மன்னிப்பு இது எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ் பாடல்கள்ல அடிக்கடி ஒரு சில பாடல்கள்ல பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல இதை நம்ம ஃபாகிவ்னஸ்
1: அவங்களுக்கிடையே ஒரு நட்புறவு ஏற்படாது. அந்த மன உறுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை தணிப்பதற்கு இந்த மன்னிப்பாலதான் முடியும். அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மன்னிப்பு கிடைக்காதனால பலராலையும் இன்று கூட ஒழுங்கா தூங்க முடியாது. எதிர்பார்ப்புகள் இருக்கும் இடத்துலதான் இந்த மன்னிப்பை வந்து நம்ம அதிக அளவுல ஏங்குவோம். மன்னிப்பவர்கள் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சும்மா எளிதில் சொல்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. உண்மையிலேயே மன்னிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய மனம் தேவைப்படுது. வாழ்க்கையில யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல, யாரும் வந்து எல்லா விஷயங்களையும் வந்து சிறப்பா செய்ய முடியாது, சிறப்பா திகழ முடியாது. ஒரு மனிதன் என்றால் அவர்களுக்கு ஏறக்குறைய நிறைய குழப்பங்கள் இருக்கும், தவறுகளை இழைப்பாங்க. அவ்வாறு இருக்கும் அந்த தருணத்துல இந்த மன்னிப்பு இல்லாவிட்டால் அந்த மனிதன் நிலை குலைந்து விடுவான் நேயர்களே. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களால மன்னிக்க முடியுமா மன்னிச்சிருங்க. ஏன்னா நமக்கும் ஒரு மன திருப்தி ஏற்படும், மற்றவர்களுக்கும் அந்த தவறை இழைத்தவர்களுக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கும். தொடர்ந்து வானொலி பக்கமாக இணைந்திருங்க. உங்களுக்காக மன்னிப்பாயா என்ற பாடல் வரவிருக்கிறது.

0: பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக்
2: மற்றும் இன்ஸ்டாகிராம்
0: இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: 80களின் அதிசய உலகம்.
4: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
5: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:08.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: ஒளி ஒன்பதா ரேட்ல இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை 7 மணியிலிருந்து நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன். சந்திரன் அவர்கள் இப்போல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பாக மேற்கத்திய கலாச்சாரம் என்பதுல ஒரு பல்வேறு வகைகள் இருக்கின்றன. அந்த மேற்கத்திய கலாச்சாரத்துல கொரியன் மற்றும் ஜாப்பனீஸ் கலாச்சாரமும் இப்பொழுது அதிக அளவுல ஆதிக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது முற்றிலும் உண்மைதான். ஆனா சிங்கப்பூர் மற்றும் மலேசிய நாடுகள்ல அவங்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட பண்பாடு கலாச்சாரம் இருக்குது. அந்த ஒரு கலப்பு, அந்த ஒரு புரிதல் கண்டிப்பாக சிங்கப்பூரர்களுக்கும் மலேசியர்களுக்கும் என்ன அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு கலப்பு முறை, இந்த ஒரு கலப்பு கலாச்சாரம் சிங்கப்பூரர்களுக்கும் மலேசியர்களுக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்குது. எவ்வளவு விஷயம் வந்தாலும் இந்த ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை எதாலையும் சாய்த்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தான் சிங்கப்பூரர்களுக்கும் மலேசியர்களுக்கும் இருக்குது அப்படின்னு சந்திரன் அவர்கள் சொல்றாங்க. மைமூன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாம் சிங்கப்பூரர்கள் அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கிற கலாச்சாரத்தையும் சட்டத்தையும் நம்ம மதித்து நடந்து கொள்ள வேண்டும். அப்போதான் நம்ம வந்து ஒரு நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல 4 இனத்தவர்களின் கலாச்சாரத்தையும் அனுசரிச்சு நம்ம நாட்டுல நம்ம சம உரிமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மைமூன் அவர்கள் சொல்றாங்க. அதுவும் முற்றிலும் உண்மைதான் நேர்களே. அதே நேரத்துல கண்ணன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிங்கப்பூர்ல அதிக அளவுல வாழ்க்கை சூழல் இப்பொழுது அதிகரித்து கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம அப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரும் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரும் வேறுபட்டு இருக்கிறது. அதனால பழைய சிங்கப்பூரை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் முற்றிலும் உண்மைதான். ஆனா அந்த கம்போங் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒன்றிணைப்பு இப்பொழுதும் நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக நம்ம கையில தான் இருக்கு. அது முடியும், நம்ம நினைச்சா முடியும். ஒவ்வொரு குடிமகனும் நினைச்சா கண்டிப்பாக அந்த கம்போங் ஸ்பிரிட், அந்த சிங்கப்பூர் ஸ்பிரிட்டை நம்மளால கொண்டு வர முடியும். பார்த்திபன் அவர்களுக்கும் இந்த சமநிலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமூக நல்லிணக்கம் அவரை ரொம்ப ஈர்த்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடைசியாக இஸ்மாயில் அவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க என்பதையும் நம்ம கேட்கலாம். வாங்க.
3: வணக்கம் கிருஷ்மிதா, நான் இஸ்மாயில் பேசுறேன். நல்ல தலைப்பு. இப்போ மேல்நாடு கலாச்சாரம் நம்மளுக்கு அது இருந்திருந்தா நேரம் இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏன்னா எல்லா மத இனத்தவர்களையும் அனுசரிச்சு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய காலத்துக்கு தான் இப்போ நல்லா அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. அதாவது தமிழர்கள் இனத்தையும் சரி, மலாய்க்கார இனத்தையும் சரி, சீனர்களையும் சரி, அவங்க அனுசரித்து போகிறதுனால தான் தொழில்துறையில் நம்பர் ஒன்னாக இருக்குது சிங்கப்பூர் இன்னைக்கு. ஐயா அவங்க லிங்குவானி ஐயா இருக்கும் பொழுது இருந்த ஒரு அதே இது இன்னைக்கு ஐயா லாரன்ஸ் ஐயா அவங்களும் அதை பின்பற்றாங்க. தமிழ் கலாச்சாரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க சில நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியாக கலந்துக்கிறாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தொழில்துறையிலையும் சரி, தூய்மையான ஒரு நாடுங்கிறதுல முதலிடத்தில் இருக்குது. கல்வியிலையும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய இன கலாச்சாரங்கள்ல தொழில்துறைகள்ல மேல்வாங்கி இருக்குது. இன்னைக்கு சுத்தத்துல முதல் நாடா விளங்குறதுக்கு காரணம் அனைவருடைய அந்த பழைய காலத்து கலாச்சாரத்தை கடைபிடிச்சு அவங்களோட அனுசரிச்சு போறாங்க அவங்க. அதனாலதான் நாடு முக்கியத்துவம் கொடுத்து நல்லபடியா இருக்குது. சிங்கப்பூர் நம்பர் ஒன்னா இருக்குது இப்போ.
2: ஆமா இஸ்மாயில் அவர்களே, நீங்க பேசுறதுலயே நீங்க சிங்கப்பூர் மேல எவ்வளவு பற்று வைத்திருக்கிறீர்கள், சிங்கப்பூர் கலாச்சாரம் உங்களை எவ்வளவு ஈர்த்திருக்கிறது என்பதை எங்களால கண்கூடாக பார்க்க முடியுது. நீங்க பேசுறதுலயே எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உண்மையிலேயே சிங்கப்பூர்ல வாழ்வதற்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அதனால மேற்கத்திய கலாச்சாரம் இப்பொழுது அதிக அளவுல சிங்கப்பூர்ல இருந்தாலும் கூட சிங்கப்பூர் கலாச்சாரத்தை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஏன்னா சிங்கப்பூர் கலாச்சாரம் நம்ம எல்லாரையும்

ஒன்றிணைந்து பிணைத்து வச்சிருக்குது. அதை நம்ம ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நேயர்களே. என்னுடைய கலந்துரையாடல ஈடுபட்டதற்கு மிகவும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து வானொலி பக்கமாவே இணைந்திருங்க. உங்களுக்காக ஒரு சில பாடல்கள் வரவிருக்கின்றன, காதுக்கு இதமான பாடல்கள். இது ஒளி என்பதாரியே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை நான் கிருஷ்மிதா படைத்துக் கொண்டிருக்கிறேன்.

மற்றும் யாரு செப்டம்பர் 25 அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ ஆர் முருகதாஸ் அவர்களுடைய பிறந்த நாள் தான் 25 விழுந்தது. அது மட்டும் இல்ல, துப்பாக்கி என்ற ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு சிறந்த படத்துடைய இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் தான். அது மட்டும் இல்லங்க, கஜினி, 7 அறிவு, கத்தி போன்ற நிறைய படங்களை ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் எடுத்திருக்காங்க, இயக்கியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அண்மையில வெளிவந்த மதராசி என்ற படத்தையும் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் தான் இயக்கியிருக்காங்க. இது போன்ற நிறைய படங்கள்ல தமிழ் சினிமாவுக்கு இவர் அளித்திருக்காரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. போட்டியில பங்கு பெற்று சரியான பதில சொன்ன பலருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆனா போட்டியில பங்கு பெற்று சரியான பதில சொல்லலையா, பரவாயில்ல, போட்டியில பங்கு பெற்றதே எனக்கு பெருமுறை மகிழ்ச்சியை தந்தது. அதனால தொடர்ந்து நம்ம எல்லாரும் வானொலி பக்கமே இணைந்திருக்கலாம். ஏன்னா 9 நம்ம டிக்டாக் லைவ், அதுல இணைய போறோம். டிக்டாக் லைவ்ல நான் உங்களுக்காக ஒரு கலந்துரையாடல் கேள்வியை எடுத்து வச்சிருக்கேன், அதை பற்றி நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப் அதாவது புலனம் மூலியமாவும் நீங்க உங்களுடைய பதில்களை அனுப்பி வைக்கலாம், இல்லைன்னா வானொலி பக்கமாவும் நீங்க இணைந்திருக்கலாம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்க. இது 9 கேட்டாலி பரவசம்.

0: வந்தாய் 100 வயது
1: கேட்டால் தருவோ சுட சுட விருந்து
0: போடப்பா
1: போட்டுருவோ
0: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
1: அப்படி பாடக்கூடாது.
2: பாடவா உன் பாடலை
1: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள் தகவல்கள் உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
0: டீ கடைக்கு போவோமா?
1: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
0: எக்ஸாக்ட்லி
1: கேக்க தவறாதீங்க.
3: தொந்தவில் என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ சுகர் தூக்கல்.
1: ஒளி 9-6-8 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆமா, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாரும் காலையில வானொலி பக்கமா இணைந்திருக்கிறோம். லீ படத்துல இருந்து வந்த பாடல் நம்ம கேட்டோம். அதற்கு பிறகு இன்னும் சற்று நேரத்துல கிறிஸ்துவ பாடல்கள் அங்கம் இடம்பெறவிருக்கின்றது. ஆனா அதற்கு முன்பு ஜோசப் செல்வம் அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்க்கலாம். காலை வணக்கம். உங்களால் முடியாது என்று நீங்கள் நினைத்த நாட்களை கடந்து வந்ததற்காக உங்களை பற்றி நீங்களே பெருமை கொள்ள வேண்டும். இது முற்றிலும் உண்மை. அது மட்டும் இல்லாம ஒரு யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் நேயர்களே. அப்படி இருக்கும் பொழுது சற்று நேரம் நிறுத்தி இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லி நமக்குன்னு நம்ம நன்றி கூறியிருக்கோமா? இல்ல நம்ம வந்து ஏதோ ஒரு இலக்கை ஏதோ ஒரு கொள்கையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இன்றைய நவீன விரைவான வாழ்க்கை சூழல கண்டிப்பா நம்ம அனைவரும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறோம். இதை எப்படி மாற்றணும் அப்படின்னா, ஜோசப் செல்வம் அவர்கள் கூறியது போல கண்டிப்பாக கடந்த நாட்களை நம்ம திரும்பி பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து நம்மளாலேயும் முடியும், நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே அப்படின்னு பெருமை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நமக்கு நாமே உந்துதலை அளித்துக் கொண்டால்தான் பிறர் நமக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுப்பாங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, நம்மளும் பிறருக்கு உற்சாகத்தை கொடுக்க முடியும். ஆனா நமக்கு முதல்ல ஒரு நன்றியை கோரிக்கணும் நேயர்களே. நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு ஜோசப் செல்வம் அவர்களுக்கு என்னுடைய மனமா நன்றிகள். தொடர்ந்து வானொலி பக்கமே இணைந்திருக்க நேயர்களே, உங்களுக்காக இப்பொழுது கிறிஸ்துவ பாடல்கள் வரவேற்கின்றன. இது ஒலி 9-6-8 கேட்டாலி பரவசம்.

0: இப்ப வந்து இசை துணுக்குக்கும் நான் சொல்ல போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், தெரியும்ல. தமிழ் திரை உலகத்தின் மூன்று ராஜாக்களை ஒரே நேரம் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பிரபலமான திரைப்படம்ங்க. அத பற்றிய ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போறேன், தயாரா? இது பகுதி ஒண்ணு. ஒரு நாள் இளையராஜா அவருடைய பிரசாத் ஸ்டுடியோல தரையில ஒரு மெத்தையை போட்டு அமர்ந்திருக்காரு. அவருடைய பாடல் பதிவுக்கு இடையில ஒரு கொஞ்சம் ஒரு ஓய்வு அவருக்கு, சரியா? பாரதி ராஜா அங்க வராரு. ஏன்பா, நம்ம பையன்தான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லணும்னு அடம் பிடிக்கிறான், கேக்குறியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவருடைய துணை இயக்குனர் பாக்யராஜ் தோள்ல கை வச்சுபடி நிக்கிறாரு. இளையராஜா வந்து சொல்றாரு, இப்ப வாங்கி இருக்கிற முன் பணத்துக்கே 20 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சாதான் முடிச்சு கொடுக்க முடியும், நீ பாட்டுக்கிட்டு யார யாரையோ கூட்டிகிட்டு வராதப்பா அப்படின்னு. அதுக்கு பாரதி ராஜா சொல்றாரு, ஏ, முதல் படம் கூட உன் தம்பி அமர்தான்பா போட்டு கொடுத்தான். எது? அவர் வந்து அவர் சொல்றது வந்து சுவரில்லா சித்திரங்கள், ஏன்னா அதுக்கு இசை வந்து கங்கை அமரன் தானே. திறமையான பையன்பா, இல்லனா நான் சொல்லுவேனா? டைம் இருக்கும்போது கேளு அப்படின்னு. சரிப்பா, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பி வச்சிடறாரு நம்ம இளையராஜா. ஒரு வாரம் கழிச்சு இளையராஜா பாரதி ராஜாவுக்கு போன் போடுறாரு. ஏன்பா, அந்த பையனை ஸ்டுடியோக்கு அனுப்பிவிடு அப்படின்னு. பாரதி ராஜா சொல்றாரு, அவன் எங்க இங்க இருக்கான், நீ சொன்னதுல இருந்து ஷூட்டிங் வராம ஒரு வாரமா பிரசாத் ஸ்டுடியோக்கு வெளியே தான் உட்காந்துருக்கான், இப்பவே வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு கங்கை அமரன் வந்து பாக்யராஜ உள்ள அழைச்சிட்டு வராரு. ஸ்டுடியோக்குள்ள வந்து ரொம்ப மெலிஞ்ச ஒரு தேகத்தோட பெல் பாட்டம் பேண்ட்ஸ் போட்டுட்டு, உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம துணை இயக்குனர் பாக்யராஜ் வந்து உள்ள நுழையறாரு. இளையராஜா சொல்றாரு, வாப்பா வந்து உட்காரு, கதை சொல்லு, ரொம்ப விவரமாலாம் சொல்ல வேணாம், அந்த அளவுக்கு எனக்கு நேரம் இல்லப்பா அப்படின்னு. பாக்யராஜ் சொல்றாரு, சரிங்க சார், சார் படத்தோட ஓபனிங் ஷாட்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இடைவேளை வரைக்கும் தொடர்ந்து கதையை சொல்றாரு பாக்யராஜ். கீழே போடப்பட்டிருந்த அந்த மெட்டை உருண்ட தலையணையில வந்து அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துருந்த நம்ம இளையராஜா மெல்ல மெல்ல பார்த்தா அப்படியே நிமிந்து உட்கார்றாரு. தன்னை மறந்துட்டு சிரிக்கிறாரு, ரசிக்கிறாரு. ஹார்மோனிய பெட்டி அப்படியே வருட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா கங்கை அமரன் மறுபடியும் உள்ள வந்து, அண்ணா, பாரதி ராஜா வந்து லைன்ல இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி அழைக்க இளையராஜா வந்து போய் போன் எடுக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்தா பாரதி ராஜா சொல்றாரு, ஏன்பா, அந்த பையனை அனுப்பிடுப்பா, இங்க இருக்கிற பசங்க எல்லாம் அப்படியே குழம்பி போய் நிக்கிறானுங்க, ஷூட்டிங் அப்படியே பாதியிலே நிக்குது, நாளைக்கு மீதியை கேட்டுக்கலாம், இப்ப மொதல் அவனை அனுப்பி, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி பாக்யராஜா அனுப்பி வச்சிருக்காரு இளையராஜா. அங்க போன இடத்துல பாரதி ராஜா கிட்ட மாட்டிக்கிட்ட பாக்யராஜ் திரும்ப வரத்துக்கே 2-3 நாள் ஆகுது. இசைஞானிக்கு மீதி கதைய கேட்கணும்னு அப்படியே ஆவல் அதிகமாகுது. அதனால என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க இளையராஜா? இந்த சில பாடல்களுக்கு பிறகு சொல்றேன்.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. திரையுலகத்தின் 3 ராஜாக்களை ஒரே நேரம் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு பிரபலமான திரைப்படம், அதை பற்றி ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இது பகுதி 2. பாக்யராஜ் கிட்ட பாதி கதையை மட்டும் கேட்ட இசைஞானிக்கு மீதி கதையை கேட்கணுங்கிற ஆவல் அதிகமாகுது. அதனால என்ன செய்யறாரு, பாரதி ராஜாவுக்கு தானே போன் போட்டு பாக்யராஜ மறுபடியும் வர சொல்றாரு நம்ம இளையராஜா. அப்போ எப்பேற்பட்ட கதையா அது இருந்திருக்கும், அதை எப்படி எல்லாம் முதல் பாதியில சொல்லி இருந்திருப்பாரு நம்ம பாக்யராஜ், யோசிச்சு பாருங்க. திரைக்கதை மன்னன் இல்லையா பாக்யராஜ். மீண்டும் வந்து மீதி கதையை சொல்லி இளையராஜாவை அசத்துறாரு நம்ம பாக்யராஜ். கேட்டு முடிச்சுட்டு, இளம் இயக்குநர்களுக்கு அதிகம் என்னால வாய்ப்பு தர முடியறதில்ல, ஆனா உன் படத்துல இருந்து நான் அதை மாத்திக்கிறேன்ப்பா, நீ போய் தயாரிப்பாளரை புடிச்சிட்டு வா, கண்டிப்பா உனக்கு நான் பாட்டு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி பாக்யராஜா அனுப்பி வைக்கிறாரு இசைஞானி. இப்படித்தான் இசைஞானி இளையராஜாவும் இயக்குனர் பாக்யராஜும் தமிழ் சினிமாவில முதன்முறையா இணைந்து பணியாற்றுறாங்க. பாக்யராஜ் இயக்கிய 4வது திரைப்படம் அது 1981 வெளிவந்த இன்று போய் நாளை வா. இன்னைக்கு பார்த்தாலும் நம்மள சிரிக்க வைக்கிற திரைப்படம் அது. இந்த ரகு தாத்தா காமெடி ஞாபகம் இருக்கா? இளையராஜாவின் பின்னணி இசையும் பாடல்களும் கூட மறக்க முடியுமா? இது உண்மை சம்பவம் அப்படின்னு இணையத்துல பதிவாகி இருந்துச்சு, உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இத வந்து இளையராஜா பல மேடைகள்ல சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்துல பரிச்சயமான இயக்குநர்களுக்கு மட்டுமே இசையமைச்சுக்கிட்டு இருந்த இளையராஜா புதிய இயக்குநர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரு முக்கிய காரணமா இருந்தது பாக்யராஜும் பாரதி ராஜாவும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதன் பின்பு வந்து பாக்யராஜ் ஹீரோவா அசத்த ஆரம்பிச்சாரு. பல படங்களும் அவர் தொடர்ந்து இயக்கியிருந்தாரு. அந்த பயணத்தின் கடைசி வரைக்கும் இளையராஜா துணையாவே அவருக்கு இருந்திருந்தாரு. இளையராஜா, பாரதி ராஜா, பாக்யராஜ் இந்த 3 ராஜாக்களும் சேர்ந்து தமிழ் சினிமாவை ஆண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா? தற்போது நம்ம இடையே இந்த 3 ராஜாக்கள்ல 2 ராஜாக்கள் இல்ல அப்படின்னாலும் இந்த இருவருடைய கலை படைப்புகளும் இசைஞானியின் இசை மூலமா எப்போது நம்ம இடையே இருந்துகிட்டே இருக்கும். என்ன சொல்றது,
1: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணன் இங்கே.
1: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. மீண்டும் இந்த வாரம் ஒரு புத்தம் புதிய வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷங்க. அதுல இந்த வாரம் முதல் வாவ் தகவல் என்ன? அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பற்றி நம்ம பேசுறப்போ அதுல அவங்களுக்கு பிரத்யேகமான ஞானம் எதுவும் இருக்காது, ஸ்பெஷலா அந்த விஷயத்த பத்தி எந்த ஒரு நாலேஜும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா அதை பத்தி ஒரு கருத்து தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அல்ட்ரா கிரபிடேரியன்.
1: ஓஹோ,
0: இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இவரை தெரியும்
2: தானே?
0: அடுத்த வாவ் தகவல், இது நிச்சயமா சிரிக்கிற விஷயம் கிடையாதுங்க. நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் இதை உறுதிப்படுத்தி இருக்கு. என்னன்னா, இங்கிலாந்துல வசிக்கக்கூடிய 16 வயதிலிருந்து 24 வயதுக்குள்ள இருக்கிற பெண்மணிகள்ல 3/1 பெண்மணிக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு மனநல நோய் இருக்கு அப்படின்னு 2024 கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க.
1: ஓஹோ,
0: உண்மையிலே கவலைக்கிடமான ஒரு விஷயம்தான் இது. 2014 காட்டிலும் இது வந்து 19 விழுக்காடு கூடியிருக்கு இந்த எண்ணிக்கை. அதாவது மொத்தமாவே இங்கிலாந்துல வசிக்கிற 16 வயதிலிருந்து 64 வயது பெண்மணிகளை நீங்க பார்த்தீங்கன்னா 5/1 பெண்மணிக்கு நிச்சயமா மனநல நோய் இருக்கு அப்படிங்கிறது தான் சோகமான ஒரு விஷயம். இந்த மாதிரி இன்னும் சில வாவ் தகவல்கள் உங்களுக்காக வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்கணும்னா என்னுடைய தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. மீண்டும் வாவ் தகவல்கள் அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். அடுத்த வாவ் தகவல் என்ன? சுத்தமான தேன் இருக்குல்லங்க, அத சரியான பாத்திரத்துல நாம ஊற்றி வைத்திருந்தோம்னா அந்த சுத்தமான தேன் தசாண்டுகளுக்கும் ஏன் நூற்றாண்டுகளுக்கும் கூட கெடாம இருக்குமாங்க.
1: ஓஹோ,
0: ஆமா. இதுக்கு என்ன காரணம்னா, சுத்தமான தேனில இருக்கக்கூடிய இயற்கை சர்க்கரையும் அதனுடைய அந்த குறைவான pH அளவும் தேனீக்கள் வந்து அந்த தேனை உற்பத்தி செய்யற விதத்திலையும் இந்த மற்ற உணவு பொருட்களை எல்லாம் சீக்கிரமா கெட வைக்கக்கூடிய இந்த ஆர்கானிசம்ஸ் சொல்லுவாங்கல்ல உயிரினங்கள், இந்த காரணங்கள்னால அந்த உயிரினங்கள்னால சுத்தமான தேன்ல உயிர் வாழ முடியாதான். அதனால்தான் பாக்டீரியா எதுவுமே சுத்தமான தேனுக்குள்ள நுழைய முடியாம அந்த தேன் பல ஆண்டுகளுக்கு கெடாம இருக்குமா, நாம அத சரியா பதப்படுத்தி வச்சா. அடுத்த வாவ் தகவல், பின்னிரவு 1 மணிக்கு மேல வழக்கமா தூங்க போறவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு மனநல நோயோ அல்லது நம்மளுடைய பிஹேவியர்ல ஏதாவது பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கும். அதாவது மன அழுத்தம், டிப்ரெஷன், என்சைட்டி இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆய்வுகள் சொல்லுதுங்க.
1: ஓஹோ,
0: இப்போதாங்க எனக்கே சில விஷயங்கள் என்ன பத்தி புரியுது. சில நேரம் ஏன் நாம இப்படி இருக்கோம், என் வீட்டுக்காரர் கூட கேப்பாங்க, நீ இப்படியே தான் பிறந்தியா அப்படின்னு கூட கேட்டிருக்காருங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அப்ப புரியல, இப்ப புரியுது. இன்று இரவிலேருந்துங்க, இன்று இரவிலேருந்து இரவு 9 மணிக்கெல்லாம் என்னால தூங்க முடியலன்னா கூட நள்ளிரவுக்குள்ள தூங்கிடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கங்க. இந்த வாரம் என்னோட நீங்க சேர்ந்து கத்துக்கிட்ட இந்த வாவ் தகவல்கள்ல ஏதேனும் ஒண்ணு உங்களுக்கு பயனா இருந்துச்சுன்னா அதுவே இந்த அங்கத்தின் வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வாவ் தகவல்கள் அங்கத்துல சந்திக்கலாம்.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ.
1: பாடலாசிரியர் தொகுப்புல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. கபிலன்னா தெரியாதவர்களே இருக்க முடியாது இல்லையா? அவருடைய புகழ்பெற்ற பாடல்களை பல பேரால டக்கு டக்குன்னு பட்டியல் போட முடியும். பிரம்மாண்டமான பாடல்கள், கதாநாயகனை அறிமுகப்படுத்துற பாடல்கள்லாம் முக்கியமா கபிலன் தான். அதுலயும் அதிகபட்ச பாடல்கள் இளைய தளபதிக்காகத்தான் எழுதியிருக்காரு. இவ்வளவு இருந்தும் எளிமையான யதார்த்தமான பேச்சு, இதுதான் அவருடைய அடையாள சின்னம் அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் சினிமா துறையில அவருக்கு பெரும் மரியாதை உண்டுங்க. கல்லூரி நாட்கள்ல இருந்தே மரபு கவிதை மேல அவருக்கு அதிக நாட்டம். கண்ணதாசன், வைரமுத்து கவிதைகள்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. கல்லூரி முடிஞ்சு வேலைக்கு போறாரு. பாஸ்போர்ட் அலுவலகத்துல கொஞ்சம் கூட ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு பிடிக்காம அந்த வேலையை செஞ்சுகிட்டே சினிமாவுக்கு வர முயற்சி செஞ்சுகிட்டே இருக்காரு. ஒரு முறை திடீர்னு ஒரு படத்துக்கு பாடல் எழுதுற வாய்ப்பும் அவருக்கு வந்துச்சு. சாதாரண படம் இல்லைங்க, உலக நாயகனின் தெனாலி. அதுவும் ஒரு பாட்டு இல்ல, அந்த படத்துல 3 பாட்டு எழுத முத்தான வாய்ப்பு கிடைக்குமா யாருக்காவது? ஆனா மரபு கவிதை வேற, சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது வேற இல்லையா? அந்த அனுபவம் பத்தாததுனால கடைசியில அந்த வாய்ப்பு அவரை விட்டு போயிடுது. உலகநாயகன் கபிலனை கூப்பிட்டு சொல்றாரு, சினிமாவுக்கு பாட்டு எழுதுற அந்த ஸ்டைல இன்னும் கொஞ்சம் பழகிக்குங்க கபிலன், சிறப்பா நீங்க செய்வீங்க நிச்சயமா அப்படின்னு சொல்றாரு. கபிலனும் மனசை தேத்திக்கிட்டு சினிமாவுக்கு பாட்டு எழுதுற அந்த நுணுக்கங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாரு, அதே பாஸ்போர்ட் அலுவலக வேலையை செஞ்சுகிட்டே. ஆனா விதி வலியதாச்சே, எது நடக்கணுமோ அது நடக்குமே. 1000ஆம் ஆண்டுல அவர் இதே பாஸ்போர்ட் அலுவலகத்துல டியூட்டில இருந்த ஒரு நாள் தன்னுடைய பழைய கல்லூரி நண்பர் திருப்பதி சாமியை சந்திக்கிறாரு. ஆனா அவர் இப்போ வெறும் திருப்பதி சாமி இல்லங்க, இயக்குனர் திருப்பதி சாமி. அவர் அங்க பாஸ்போர்ட் செய்ய வந்திருக்காரு. கபிலன் அங்க பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாரு, ஏ கல்லூரியில நீ அவ்வளவு அருமையா கவிதை எழுதுவியே, உனக்கு இங்க என்ன வேலை, பேசாம என் கூட வா அப்படின்னு சொல்லி அவர் கையோட கூட்டிட்டு போய் தன்னுடைய அடுத்த படமான நரசிம்மாவின் கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்துக்கு முன்னாடி நிறுத்துறாரு. அப்புறம் என்ன, திறமையான ஒரு 24 வயது இளைஞன், அவருக்கு வாய்ப்பு கொடுக்க தயாரா இருந்த நல்ல மனிதரான கேப்டன், இந்த சந்திப்பு நடக்க காரணமா இருந்த ஒரு உண்மையான நண்பன், கல்லூரி கவிஞர் கபிலன், பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரி கபிலன், திரைப்பாடலாசிரியர் கபிலனா விஸ்வரூபம் எடுக்கிறாரு. லாலா நந்தலாலா பாடல் எழுதி இப்படித்தான் பாடலாசிரியர் கபிலனின் சினிமா பயணம் தொடங்குது. உண்மையிலேயே இயக்குனர் திருப்பதி சாமிக்கும் கேப்டனுக்கும் தான் நாம நன்றிய சொல்லணும், இல்லனா அவர் சினிமாக்கு எழுதுற பாடல்கள் மாதிரி அருமையான பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்குமா?

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியில் இருந்து 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. பாடலாசிரியர் தொகுப்புல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. பாடலாசிரியர் கபிலன் எழுதிய ஒரு முக்கியமான பாடல். இந்த பாடலை பற்றி விக்கிபீடியா சொல்லுது அவருடைய முதல் பாடல் அப்படின்னு. ஆனா அது உண்மை கிடையாது. இது அவருடைய முதல் படமான நரசிம்மாவுக்கு பிறகு எழுதிய பாடல். ஆனா அவருக்கு ரொம்ப பெயர் வாங்கி கொடுத்த பாடல்னா அது இதுதான். பல இயக்குநர்களை நீ நானு போட்டி போட வச்ச பாடலுங்க. அப்பேற்பட்ட கதை இந்த பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற கதை. எப்படின்னா, எல்லா பாடல் ஆசிரியர்களும் சினிமாவுக்கு வராததுக்கு முன்னாடி கவிஞர்களா மட்டுமே இருக்கிறப்போ எப்போதும் புத்தகமும் பேனாவுமா சுத்துவாங்கல்ல. கவிதை தோண தோண உடனே டக்கு டக்கு டக்குன்னு எழுதி வச்சுக்க. அப்படித்தான் நம்ம கவிலனும் கல்லூரி நாட்கள்ல இருந்தே அவருக்கு திடீர் திடீர்னு உதிக்கிற கவிதைகளை எல்லாம் ஒரு தொகுப்பா எழுதிக்கிட்டே வந்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் சினிமாவுக்கு வந்தா இந்த வரிகளை எல்லாம் அவருடைய பாடல்கள்ல பயன்படுத்தணும் அப்படின்னு. அப்படி அவர் எழுதி வச்சிருந்த 2 வரிகள் தான் உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா. முழுமை பெறாத ஒரு 2 வரி கவிதை, அவ்வளவுதான். 2 வரி நம்ம முதலே சொல்லியிருந்த மாதிரி தெனாலி பட வாய்ப்பு வந்து அவர் நழுவ விட்டிருந்தாரு இல்லையா. அந்த படத்திலே இந்த 2 வரிகளை வந்து அவர் பயன்படுத்த பார்த்திருந்தாரு. இசை புயல் டேபிள் வரைக்கும் போனிச்சு இந்த 2 வரிகள். இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டாராம் பயன்படுத்தணும்னு. ஆனா கே எஸ் ரவிக்குமாருக்கும் அது அமையல. அப்போ கபிலன் வந்து பத்திரமா பாதுகாத்து சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தாரு. அதன் பிறகு பல இயக்குநர்களின் கை மாறி மாறி மாறி மாறி இந்த 2 வரிகளும் அப்படியே பயணம் போய்கிட்டே இருந்துச்சாம். ஏகப்பட்ட டிமாண்ட் இந்த 2 வரி கவிதைக்கு. ஆனா கடைசியில எப்படித்தான் தில் திரைப்படத்துக்கு இந்த 2 வரிகள் அமைஞ்சது? அந்த கதையை பாடலாசிரியர் கபிலனே விளக்கிறாரு, கேளுங்களேன்.
3: திருப்பசாமியும் தரணியும் நண்பர்கள். திருப்பசாமியை ஒருத்தனை பயன்படுத்துறானா அவனுக்கு திறமா இருக்கும், அவன் நம்மளும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தரணி வந்து என்னை கூப்பிட்றாங்க. வித்யாசாகர் ஸ்டுடியோக்கு வாங்க. எதாச்சும் அந்த பழைய சொன்னேன், உன் சாமியில் நல்லா இருக்கு என்ன உட்கார வச்சு உடனே டியூன் போட்டாங்க. பழைய மட்டும் எழுதி கொடுத்துறேன். அதன் பிறகு சரணம் எழுதுனேன். நிறைய ஒன்று அதுவா இதுவா அதுவா இதுவான்ட்டு 140 கிட்ட எழுதுனேன். வேற பாடல் இல்லைல்ல. அப்போ ஆப்பிள் தானே வேலை செஞ்சுருக்கிறேன், இதான வேலை. அவனே பேருந்து என்றால் நான் நடத்துனரா ஓட்டுனரா. கடைசியா பாலுக்கு பேர ரத்தம் வர தெரியுமா காமல். அந்த சிந்தனை வரைக்கும் வந்துடுச்சு. நீ புடவை என்றால் நான் முந்தானையா கொசுவோமா, இது மாதிரிலாம் வருதெல்லாம் எழுதுனேன். உள்ளக்குள்ள ஒரு கவிஞருக்கான அப்படி இப்படி எழுதி இருந்து கடைசியா அந்த பாட்டு முடிஞ்சுச்சு.
2: அப்படித்தான் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில தில் படத்துக்கு அந்த உன் சமையலறையில் 2 வரிகள் முழு பாட்டா வந்து சேர்ந்துச்சு. அதன் பிறகு பாஸ்போர்ட் அலுவலகம் பக்கம் பாடலாசிரியர் கபிலன் திரும்பி பார்த்திருக்க கூட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டுக்கு பிறகுதான் அவர் சினிமாவில மிகப்பெரிய பாடலாசிரியரா உருவெடுத்தாரு. பாருங்க, பிரபஞ்சம் ஒரு விஷயத்த முடிவு செஞ்சிருச்சுன்னா அது நடக்க வேண்டிய நேரத்துல நிச்சயமா நடக்கும்ங்கிறது சத்தியம். அதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் பொறுமையும் விடாமுயற்சியும். இது ரெண்டுமே கபிலன் கிட்ட இருந்துச்சு. இதோ பாருங்க, உச்சத்தை தொட்டுட்டாரு.
0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968.

0: ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் சாந்தி நான் வழங்குற நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அப்போ சில முக்கியமான பகுதிகள் இதோ. பாடலாசிரியர் தொகுப்புல என்னோட இணைஞ்சிருக்கீங்க. இந்த வாரம் பாடலாசிரியர் கபிலனை பற்றி சில விஷயங்களை நாம தெரிஞ்சிட்டு வரோம். எப்படிதான் உச்சத்தை தொட்டிருந்தாலும் அந்த ஆரம்பத்துல நழுவ விட்ட அந்த ஒரு வாய்ப்பு, நம்மள யாரா இருந்தாலும் அந்த வாய்ப்பை வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி உலக நாயகனோட ஆரம்பத்துல ஒரு வாய்ப்பை தென்னாலி படத்துல நழுவ விட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அத கபிலனால கடைசி வரைக்கும் மறக்கவே முடியல. ஆனா இழந்த அந்த வாய்ப்பை மீண்டும் அவரு மீட்டாரு. அத பற்றி இங்க அவர் சொல்றாரு கேளுங்களேன்.
1: அங்க நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த அசை அசை போடுது, அப்புறம் ஆ லங்குயில் கூறையிலது, அப்படி வந்த பிறகு திரும்ப கமல் சார் கூப்பிட்டு ஒரு பாட்டு கொடுத்தாரு, பம்மல் கே சம்பந்தம். டியூன்லாம் நல்லா பயிற்சி எடுத்துட்டீங்களான்னு கேட்டார் சார். ஒரு ஒரு 60 பாட்டு எழுதிட்டு இருந்தாரு அப்படின்னா அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு. ஏதோ என்டி சூடாமணின்னு ஒரு பாட்டு வரும், விட்டு சாங் அனுராதா ஸ்ரீராம் பாடி இருப்பாங்க, நம்மளுக்கு அதை கொடுத்தாங்க. என்னடா இது எப்பறம் எழுதுறது, தெனாலே பரவாயில்ல போலுக்குது நினைச்சு கமல் சார்கிட்ட போயிருது. ஏதோ ஒன்னு அவங்க ஜட்ஜிக்கிட்ட போயிருது, முதல் முறை உங்களுக்கு எழுத போறேன், ஏற்கனவே எழுதுந்தேன் போயிடுச்சு, நல்ல மெலோடியம் தான் நல்லா இருந்தாரு. என்னோட லிஸ்ட்லாம் சொன்னேன் உன் சமையலேருந்து அப்புறம் அப்படியா சரி அப்படின்னாரு. மறுநாளே போன் வந்தது, கூப்பிட்றாங்க ஆஃபீஸ்லேருந்து போனேன். பொண்ணு இந்த டியூன் ஊத்தான் சகல கலா வல்ல வேணே அந்த பாட்டு, அந்த ஒரு மெலோடி என்னே. அப்புறம் பார்த்து எடுத்து படிச்சு பார்த்தாரு அவரு, கமல் சார் தான் ஓகே பண்ணாரு, நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க.
0: அப்பாடா அவரு முழு வட்டத்தை அடைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு வரும் இல்லையா, இப்போதான் பயன் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு. அப்படி இருந்திருக்கும் பாடலாசிரியர் கபிலனுக்கு, ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிப்பாட்டின மாதிரி ஒரு உணர்வு அவருக்கு வந்திருக்கும். அருமையா அந்த பாடலை எழுதியிருந்தாரு நம்மளுடைய பாடலாசிரியர் கபிலன் இல்லையா.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகா போலி 96.8.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக ஒலிக்கின்றது குன்னக்கோடி வைத்தியநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசையில் வா தாபி கணபதியும், ராகம் ஹம்சத்வனி, தாளம் ஆதி. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஆனந்த பைரவி ராகத்தில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் சாமகான பிரியே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்த ஒலியரவருக்கும் பாடல் பி உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியிருக்கும் ஓடோடி வந்தேன் கண்ணா. ராகம் தர்மவதி, தாளம் ஆதி.

இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 28 திங்கட்கிழமை. இவ்வருடத்தின் 271 நாள் ஆண்டு நிறைவு பெற 96 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 11 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல்லாஹிர் மாதம் பிறை 16. மற்றும் வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

அடிக்கடி வெளியே சாப்பிட ஒரு நபரா இருந்தீங்கன்னா அடுத்து இடம்பெறும் தகவல் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. செப்டம்பர் 28 அதாவது இன்று தொடங்கி அக்டோபர் 2 வரையிலும் சிங்கப்பூர் முழுவதும் 15 உணவங்காடி நிலையங்கள் சந்தைகள் மூடப்படவிருக்கின்றன. காரணம், தேசிய சுற்றுப்புற அமைப்பு இந்த இடங்கள்ல துப்புரவு பணிகளை மேற்கொள்ள இருக்காங்க. சிங்கப்பூர்ல இருக்கிற உணவங்காடி நிலையங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சிருக்க துப்புரவு பணிகள் ரொம்ப முக்கியங்க. இந்த பணிகளை வந்து தேசிய சுற்றுப்புற அமைப்பு செஞ்சுக்கிட்டு வராங்க. சென்ற வாரம் செப்டம்பர் 21-22 ஆகிய தேதிகள்ல நம்ம தேக்கா நிலையம் சுத்தம் செய்வதற்காக மூடப்பட்டது. சரி, செப்டம்பர் 28 தேதி தொடங்கி அக்டோபர் 2 வரையிலும் மூடப்படவிருக்கும் சில உணவங்காடி நிலையங்கள் சந்தைகளின் விவரங்களை நான் உங்களோட பகிர்றேங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஈஷூன்ல இருக்கிற சோங்பாங் உணவங்காடி நிலையம் மூடப்படவிருக்கிறது. அது மட்டும் இல்ல, ABC பிரிக் ஒர்க்ஸ் சந்தை உணவு நிலையமும் மூடப்படவிருக்கின்றது. ஓல்டு ஏர்போர்ட் ரோடு உணவங்காடி நிலையமும் மூடப்படவிருக்கின்றது. தெம்பனீஸ் ரவுண்ட் சந்தை உணவு நிலையமும் மூடப்படவிருக்கின்றது. எனவே இந்த உணவங்காடி நிலையங்கள்ல நீங்க உணவு வாங்குற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, அல்லது ஈரச்சந்தைகளுக்கு சென்று உங்களுடைய மளிகை சாமான்களை வாங்கும் ஒருத்தரா இருந்தீங்கன்னா, இந்த தகவலை நீங்க கருத்துல கொள்ளணும். மேல் விவரங்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா nea.gov.sg என்ற இணையதளத்தை நீங்கள் நாடலாம். சரி நேர்களே, விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை நாம அடுத்து கேட்க போறோங்க. TM சவுந்தரராஜன் இந்த பாடலோட வர இருக்காரு. முரடன் முத்து திரைப்படத்துல இருந்து எனக்காக இந்த பாடல ஒளிபரப்புங்க அப்படின்னு ஹசான் சொல்லியிருந்தாரு. அவருக்காகவே பாடல் அடுத்து ஒலிக்கிறது. தொடர்ந்து என்னோட இணைந்திருங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை.

0: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: GED Aircon and Engineering. அறியுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: நல்வாழ்த்து நான் சொல்லுவேன்.

0: அதுதான் மானம்.
1: பதில் பதில் பதில் நல்வாழ்த்து நான் சொல்லு.

0: காலத்துல இருந்தும் அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள்
1: ஒலிக்கவிருக்கின்றன. போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது காலை 6:23 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாக்கோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/ready-set-grow.
0: தென்கிழக்காசியாவின் முதல் ஒகாப்பி பிறந்துள்ளது. ஒகாப்பின்னா என்னன்னு கேக்குறீங்களா? நான் இப்ப உங்களுக்கு சொல்றேங்க. கோங்கோ குடியரசுல இடுரி மழைக்காடுகள் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த இடத்த பூர்வீகமாக கொண்ட ஒரு அரிய வகையான பாலூட்டி இனம் இந்த ஒகாப்பி. இந்த ஒக்காப்பி விலங்குகளுக்கும் ஒட்டக சிவங்கிகளுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்ல, இந்த ஒக்காப்பி விலங்கு இருக்கு இல்லையா, இதனுடைய கால்கள்ல வரி குதிரைகளை போலவே வரிகள் இருக்குமா, பாக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாலூட்டி இனம் இது அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இப்ப சிங்கப்பூரில் உள்ள மாண்டாய் வனவிலங்கு காப்பகத்தில் உள்ள ரெயின் ஃபாரஸ்ட் வைல்ட் அட்வென்ச்சர் பூங்காவில தென்கிழக்காசியாவின் முதல் ஒக்காப்பி விலங்கு பிறந்துள்ளது. சரி, இந்த குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம இணையவாசிகளை மாண்டாய் வனவிலங்கு காப்பகம் கேட்டிருக்காங்க. ஆப்பிரிக்க மொழியை சார்ந்த 3 பெயர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இமாரான்னு பேர் வைக்கலாமா, அல்லது மாயாக்கான்னு பேர் வைக்கலாமா, அல்லது கியா அப்படின்னு பேர் வைக்கலாமா? இந்த பெயர்களுக்கு பின்னால் என்ன அர்த்தம் உள்ளது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய வாக்குகளை அளிப்பதற்காகவும் நீங்கள் மாண்டாய் வனவிலங்கு காப்பகத்தின் Facebook, Instagram பக்கங்களை நாடலாம்.

0: பப்பி லஹரியின் இசையில் அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்திலிருந்தும், இசைஞானி இளையராஜாவின் இசையில் முரட்டு காளை திரைப்படத்திலிருந்தும் எஸ் ஜானகி பாடியிருந்த அந்த இரண்டு பாடல்களை நீங்க கேட்டு மகிழ்ந்திருவீங்க அப்படின்னு நான்
1: நம்புறேன். போக்குவரத்து நிலவரம்
0: நேரம் இப்பொழுது காலை 6:35 இன்னும் சில வினாடிகளில் உள்ளன. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
3: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
2: அப்ப பொலிவான சருமத்திற்கு
3: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
2: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
4: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
5: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
6: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
7: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில இப்ப பொன்மொழி நேரம் இன்றைய கூற்று அனுப்பி வச்சிருக்காரு நேயர் குமார். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கி விட்டேன் என்று முதலடி எடுத்தவை நடப்பவை யாவும் நன்மையாகவே அமையும். அடடா, அற்புதமான ஒரு கூற்றுங்க. ஒவ்வொரு நாளும் அடடா இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனையிலேயே நீங்க வந்து தொடங்கினீங்கன்னா அந்த நாள் முழுக்க ஒரு குழப்பத்திலேயே நீங்க இருப்பீங்க. ஆனா இன்று நான் வெற்றி பெறுவேன், இன்று எல்லாமே என்னுடைய நன்மைக்காக நடக்கிறது அப்படிங்கிற நேர்மறையான சிந்தனையோடு உங்களுடைய வீட்டை விட்டு காலடி எடுத்து வையுங்க. அன்றைய பொழுது உங்களுக்கு அற்புதமாக சீராக அமையும். மீண்டும் உங்களுக்காக நேயர் குமார் அனுப்பியிருக்கும் கூற்று. ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கி விட்டேன் என்று முதலடி எடுத்தவை நடப்பவை யாவும் நன்மையாகவே அமையும்.

0: இசையில் சங்கமம் திரைப்படத்தில இருந்து இந்த பாடலை கேட்க இருக்கோங்க. ஆரோக்கிய குறிப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்பு வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க மதிய வேளைகளில் எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 62 81 விடப்பட்டிருக்கிறது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்டு பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்த சுவையுங்கள் SPM கோல்டு பொன்னி ரைஸ்.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள AGM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 முதல் இரவு 9 வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள AGM-இல் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.
0: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக ஆரோக்கிய குறிப்பு. உங்களுடைய எலும்புகள், பற்கள் இதெல்லாம் நல்லா வலுவா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அது மட்டும் இல்ல, நரம்பு தளர்ச்சி நீங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சுமார் 6-7 பாதாம நீங்க சாப்பிடணுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபம். இரவு நேரத்துல பாதாம நீரில் ஊற வைக்கணும். அதன் பிறகு மறுநாள் காலையில உணவு சாப்பிடுவதற்கு முன்பு வெறும் வயித்துல நீங்க இந்த ஊற வைத்த பாதாம உட்கொள்ளணும். பாதாமில் உங்களுடைய எலும்புகள், பற்களுக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஊட்டச்சத்து அதிகம் இருக்குங்க. இதனாலேயே நீங்க இதை உட்கொண்டீங்கன்னா உங்களுடைய எலும்புகள், பற்கள் நல்லா வலுவாக இருக்கும். அது மட்டும் இல்ல, தொடர்ந்து நீங்க பாதாம சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா மூட்டு வலியை தடுப்பதற்கும் இது உதவலாம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. அதோடு உங்களுடைய நரம்புகளையும் வலுவாக பாதாம் உதவலாம் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கே, நானும் பாதாம நாளையிலிருந்து சாப்பிட தொடங்க போறேன் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுங்க.

0: ஏஆர் ரஹ்மான் இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது சங்கமம் திரைப்படத்தில இருந்து. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேயர்களை உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெற வருகின்றன. செய்திகளுக்கு பிறகு ஜோதிஸ்தா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி இருவருக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இவ்வார நட்சத்திரம் யார் அப்படிங்கறத பத்தியும் நாம தெரிஞ்சுக்க போறோங்க. இவை எல்லாமே உங்களுடைய வணக்கம் செய்கை நிகழ்ச்சியில. எனவே தொடர்ந்து என்னோட இணைந்திருங்க. நான் சஜினி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நேரம் இப்பொழுது காலை 6:55 ஆகிவிட்டது. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்னு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். ஆசிய விளையாட்டுகளின் 200 மீட்டர் ஓட்டத்தில் மீண்டும் தங்கம் வென்று வரலாறு படைத்துள்ளார் சிங்கப்பூரின் சாந்தி பரேரா. நேற்று நடந்த 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தின் இறுதி சுற்றில் அவர் தங்கம் வென்றார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 22:78. இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 2 தங்கப்பதக்கங்கள் வென்ற முதல் சிங்கப்பூரர் எனும் சாதனையை படைத்தார் அவர். 200 மீட்டர் பிரிவில் எந்த பெண் வீராங்கனையும் இதற்கு முன் அடுத்தடுத்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ந்து தங்கம் வென்றதில்லை. இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் சீனாவுக்கும் வெண்கலம் இந்தியாவுக்கும் சென்றது. 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள விரும்பும் மூத்தோர் இனி வீட்டிலிருந்தபடியும் அதனை செய்யலாம். NTUC ஹெல்த் அமைப்பு மின்னிலக்க தளம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. ஆரோக்கிய சமையலை நேரலையில் காண்பது, உடற்பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வது என மூத்தோர் பலவற்றில் ஈடுபடலாம். அத்தகைய நடவடிக்கைகளுக்காக மொத்தம் 4 கூடங்கள் அடுத்த ஆண்டுக்குள் அமைக்கப்படும். ஆக்டிவ் ஏஜிங் சென்டர் எனும் துடிப்பாக மூப்படைதல் நிலையங்களில் அவை இயங்கும். முதல் கூடம் கேலாங் சராய் நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் திட்டத்தில் 10,000 மூத்தோரை ஈடுபடுத்துவது இலக்கு. தொலைத்தொடர்பு நிறுவனமான சிம்பாவின் வாடிக்கையாளர்களில் 23,000-க்கும் அதிகமானோரின் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்துள்ளன. கடந்த வியாழக்கிழமை அந்த ஊடுருவல் பற்றி தெரியவந்தது. வாடிக்கையாளர்களின் பெயர்கள், அடையாள அட்டை எண்கள் போன்ற தகவல்கள் கசிந்ததாக சிம்பா கூறியது. கடன்பற்று அட்டை விவரங்களோ வங்கிக் கணக்கு விவரங்களோ வெளியாகவில்லை என்பதை அது உறுதிப்படுத்தியது. ஊடுருவப்பட்ட தகவல்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டதற்கான அறிகுறி ஏதும் இல்லை என்றும் நிறுவனம் கூறியது. நிறுவனம் தற்போதைய பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்கிறது. ஊடுருவல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவதாக சிம்பா தெரிவித்தது. சிங்கப்பூரர்கள் பருவநிலை மாற்றத்துக்கு தயாராக சுயமாக செயல்படலாம் என்று தென்கிழக்கு வட்டார மேயர் தினேஷ் வாசுதாஸ் கூறியுள்ளார். பருவநிலை அபாயங்களிலிருந்து நாட்டை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சி எடுக்கும் வேளையில் குடிமக்கள் நடைமுறைக்கு ஏற்ற செயல்களில் ஈடுபடலாம் என்றார் அவர். பருவநிலை மாற்றம் கொண்டுவரும் எல்லா பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வை எதிர்பார்க்க முடியாது என்றார் திரு தினேஷ். அதனை படிப்படியாக கையாளலாம் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். கல்வியாளர்கள், வணிகத் தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஒரு கலந்துரையாடலில் அவர் பங்கேற்றார். பருவநிலை சவால்களை கையாளும் வழிகளை அவர்கள் ஆராய்ந்தனர். வெப்பநிலை, உயரும் கடல் மட்டம், உணவு, தண்ணீர் பாதுகாப்பு போன்ற விவகாரங்களை பங்கேற்றவர்கள் அலசினர். சிங்கப்பூரின் தேசிய பருவநிலை திட்டத்தில் அவர்களின் கருத்துக்கள் இணைத்துக் கொள்ளப்படும். புரூனாயின் பட்டத்து இளவரசர் ஹஜி அல் முட்டாடி பில்லா இன்று சிங்கப்பூர் வருகிறார். வரும் வெள்ளிக்கிழமை வரை அவர் இங்கிருப்பார். இவ்வாண்டின் இளம் தலைவர்கள் திட்டத்துக்கு அவர் பிரதமர் லாரன்ஸ் வாங்குடன் இணைந்து தலைமை வகிப்பார். இரு நாடுகளின் அடுத்த தலைமுறை தலைவர்களுக்கு இடையே நட்புகளை உருவாக்கவும் ஆழப்படுத்தவும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. மின்னிலக்கம், பசுமை பொருளியல், தற்காப்பு, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து இன்னும் என்னென்ன செய்ய முடியும் என்பதை கலந்தாலோசிக்கவும் நிகழ்ச்சி வழிவகுக்கும். அதிபர் தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் லாரன்ஸ் வாங், மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் ஆகியோர் பட்டத்து இளவரசரை வரவேற்று உபசரிப்பர். துவாஸ் துறைமுகம், சாப்டி ராணுவ பயிற்சிக் கழகம், சுல்தான் பள்ளிவாசல், மலாய் மரபுடைமை நிலையம் போன்ற முக்கிய இடங்களுக்கு பட்டத்து இளவரசர் செல்லவிருக்கிறார். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 56 பேர் மாண்டனர். அங்கு பெய்த அடைமழையால் சுமார் 100 வீடுகள் சேதமடைந்தன. வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை மாநிலத்தில் 66.5 மில்லிமீட்டர் மழை கொட்டியதாக அதிகாரிகள் கூறினர். வழக்கமான அளவை விட அது கிட்டத்தட்ட 9 மடங்கு. நேபாளத்திலும் அதுபோன்ற நிலை. வெள்ளத்தாலும் நிலச்சரிவுகளாலும் 17 பேர் மாண்டனர். சிலரை காணவில்லை. சுமார் 1500 பேர் வீடுகளை இழந்துவிட்டனர். திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்தனர். சுமார் 1 மாதத்திற்கு முன் பனிப்பாறை விழுந்ததில் ஏற்பட்ட வெள்ளத்தால் நேபாளத்தில் 1400 பேர் மாண்டனர். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி அமெரிக்காவுடன் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய போருக்கு தெஹ்ரான் தயார் என்று கூறியிருக்கிறார். அரசதந்திர முயற்சிகளில் ஈடுபடவும் தெஹ்ரான் தயார் என்றார் அவர். ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒரு திட்டத்தை பரிந்துரைத்தது. அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்தார். அந்த மறுப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாய் தகவல் பெறவில்லை என்று திரு அராக்ஷி சொன்னார். ஈரான் மோசமாக தோல்வியடைவதால் அது ஒப்பந்தம் செய்திட முனைவதாக திரு ட்ரம்ப் முன்னர் கூறினார். இந்த வாரம் கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். ஆனால் ஈரானின் தேசிய ஊடகங்கள் அப்படி ஏதும் இல்லை என்று தெரிவித்தன.
3: சொல்லும் பொருளும் லீஸ் குத்தகை. பொதுவாக பெரிய நிறுவனங்கள் ஓர் அலுவலகத்தை மாத வாடகைக்கு பதிலாக நீண்டகால குத்தகைக்கு எடுக்கும். லீஸ் குத்தகை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294924924.
5: வணக்கம் சிங்கே,
6: ஆதரவு BYD.
7: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
6: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
7: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
6: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
7: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
8: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
9: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுங்க.
10: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா. எங்க
9: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
11: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
12: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

வணக்கம் சிங்கே, உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. அவதாரம் நாடக தொடர்ல இருந்து உங்களுக்காக ஸ்டெஃபன் ஜக்கர் ராய மற்றும் குழுவினர் பாடியிருந்த பாடல் ஒலித்தது. அவதாரம் நாடக தொடரை நீங்க இன்னும் பார்க்கலனா mewatch.sg என்ற இணையதளத்தை நீங்கள் நாடலாம், அல்லது mewatch செயலிய நீங்க பதிவிறக்கம் செய்து எல்லா பாகங்களையும் இலவசமாக எங்கேயும் என் நேரமும் நீங்கள் கண்டு மகிழலாம். சரி, உங்களுடைய திங்கள் காலை பொழுத இன்னும் உற்சாகமாக குதூகலமாக இந்த இரண்டு பாடல்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரவிருக்கின்றன.

0: நம்ம சிங்கப்பூர் கலைஞர்கள் உங்களை அதிர வைக்க வர்றாங்க. ஆனா அதுக்கு முன்னால உங்களுக்கான புதுரங்கம் வந்து விட்டது. புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காதுகிட்டு இருக்குங்க. நான் கேட்கிற கேள்விக்கு சரியாக பதில் சொல்லும் முதல் இரண்டு நேயர்களா நீங்க இருந்தீங்கன்னா. சரி, இன்றைய கேள்வி இதுதாங்க, ரொம்ப சுலபம். சரி, செப்டம்பர் மாத விடுமுறை காலத்தின் போது இரண்டு சிறுவர்கள் அவங்க நிதி திரட்டுவதற்காக ஒன்றை வித்திருக்காங்க. அவங்க என்ன வித்தாங்க? சரியா, ஜேடன் ஓவன் அப்படிங்கிற இரண்டு சிறுவர்கள் செப்டம்பர் மாத விடுமுறை காலத்தின் போது அவங்க நிதி திரட்டுவதற்காக ஒன்றை வித்திருக்காங்க. அவங்க என்ன வித்தாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வந்து 9678889868 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. உங்களுக்காக ஜோதி சாப்புஷ்பகடை வழங்கும் பரிசு காதுகிட்டே இருக்குங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: AYE-ஐ நோக்கி செல்லும் CTE PIE சாங்கி எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
2: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
0: அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா கார்ப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து வாண்டர் ஷாப் .sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். வாண்டர் ஷாப் .sg. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.

0: இசையில் சுதாஷினி, சிவபாலன், கஜே, டிஜே சத்யா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு ADK ஜெய்னேஷ், கணேஷ் சுந்தரம் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
1: முத்து மணி சுடரேவா, முல்லை மலர்த்தரமேவா, கண்ணுரங்க நேரமானதே.
0: அடுத்து உங்களுக்காக அன்புள்ள ரஜினிகாந்த் திரைப்படத்தில் இருந்து கேஜே ஜேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல் ஒளியறவிருக்கின்றது. ஏனா இவ்வாறு நட்சத்திரம் நடிகை மீனா. சமீபத்தில் இவங்க தமது 50வது பிறந்த நாளை கொண்டாடி இருந்தாங்க. செப்டம்பர் 16 1976 பிறந்தாங்க மீனா. 1982 ஒரு பிறந்த நாள் விழாவுக்கு நம்ம மீனா போயிருக்காங்க, குட்டி மீனா போயிருக்காங்க, சரியா? அங்க வந்து நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லையா, அவரு வந்து நம்ம குட்டி மீனாவை பார்த்து மீனாமா என்னுடைய திரைப்படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு கதாநாயகனாக நடித்த நெஞ்சங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தின் வாயிலாக ஒரு குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு அறிமுகமானாங்க நம்ம நடிகை மீனா. அந்த திரைப்படம் மட்டும் இல்லைங்க, இன்னும் பல திரைப்படங்கள்ல நம்ம சிவாஜி கணேசனோடு சேர்ந்து ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க, குட்டி மீனா. அதுக்கப்புறம் 1984 வெளியான அன்புள்ள ரஜினிகாந்த் அப்படிங்கிற திரைப்படத்துல நம்ம சூப்பர் ஸ்டாரோட நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, எங்கேயோ கேட்ட குரல் அப்படிங்கிற திரைப்படத்திலையும் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க மீனா. ஒரு குழந்தை நட்சத்திரமாக கிட்டத்தட்ட 45 திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க மீனா.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: நினைக்க தெரிந்த மனமே திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. இசைஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: MCEயை நோக்கி செல்லும் AYE ஜலான் புன்லேக்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. AYEயை நோக்கி செல்லும் CTE PIE சாங்கி எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்மோக்கியோ அவென்யூ 5 வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்த நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன். அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
6: என்ன சொல்றேன்?
4: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேங்க. அதாவது செப்டம்பர் விடுமுறை காலத்தின் போது இரண்டு சிறுவர்கள் ஜேடன் ஓவன் அவங்க நிதி திரட்டுவதற்காக ஒன்றை விற்பனை செஞ்சிருக்காங்க. என்ன விற்பனை செஞ்சாங்க அப்படின்னு நான் கேட்டேன்.
7: வணக்கம், காலை வணக்கம், சந்திரன்குமார்
0: சொல்லுங்க.
7: அந்த ரெண்டு சிறுவர்களும் வந்து குளிர்பானம் வித்தாங்க. அவங்க சொந்தமா வண்டி செஞ்சு அதுல தள்ளிட்டு போய் அவங்க உள்ளுக்கு கீழே குளிர்பானம் வித்தாங்க. அதுல வர வருமானத்தை வந்து சில்ட்ரன்ஸ் கேன்சர் சொசைட்டிக்கு வந்து அவங்க வந்து தானமா கொடுத்தாங்க.
0: சந்திரன்குமார் சரியான பதில சொல்லிட்டாரு. அவரை போலவே முத்து பழனியும் சரியான பதில சொல்லிட்டாங்க. உங்கள் இருவருக்கும் ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசாக கிடைக்கின்றது. ஜேடன் ஓவன் இவங்க இருவருமே சகோதரர்கள். இவங்களுடைய பெற்றோர் செப்டம்பர் விடுமுறை காலத்தின் போது நாம எங்கேயும் பயணம் செய்யலையே, இருந்தாலும் விடுமுறை காலத்தை பயனுள்ள வழியில செலவழிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நாம ஏதாச்சும் நிதி திரட்டும் முயற்சியில ஈடுபடலாமா அப்படிங்கிற யோசனைய சகோதரர்கள் கிட்ட முன் வச்சிருந்தாரு. ஜேடன் ஓவனுக்கோ இந்த யோசனை பிடித்து போக அவங்களுக்கு பிடித்த பானமான ஜெல்லி படிச விற்பனை செய்ய முடிவு செஞ்சாங்க. 2 மணி நேரத்திலேயே அவங்க 120 பேக்கெட் பானங்களை வித்திருந்தாங்க. 126 வெள்ளிய சம்பாதிச்சு இந்த தொகைய அவங்க சிறுவர் புற்றுநோய் அறநிறுவனத்துக்கு நன்கொடையா வழங்கினாங்க. நிதி திரட்ட நாங்க இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கோம், இதற்கு மேல இன்னும் நிறைய நிதி திரட்டும் முயற்சிகள்ல ஈடுபடணும் அப்படின்னு ஆர்வமா இருக்காங்க 7 ஜேடன், 5 ஓவன். இவங்களை போலவே இன்னும் பல சிறுவர்கள் நிதி திரட்டும் முயற்சிகள்ல ஈடுபடணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சங்கர் கணேசன் இசையில் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது SP பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தேவேந்திரனின் இசையில் மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் S ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. ஆசியன் விளையாட்டு போட்டிகள்ல சிங்கப்பூருக்கு மறுபடியும் ஒரு தங்கம் கிடைத்துள்ளது. இத நமக்காக வென்றிருக்காங்க சிங்கப்பூர் வீராங்கனையான சாந்தி பிரேரா. பெண்கள் 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் அவங்க 22.78 வினாடிகள்ல ஓடி இந்த தங்க பதக்கத்தை பெற்றிருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகளிலேயே 2 தங்க பதக்கங்களை வென்ற முதல் சிங்கப்பூரர் எனும் பெருமை இவங்களை சேரும். அது மட்டும் இல்லைங்க, ஆசிய விளையாட்டு போட்டிகளின் வரலாற்றிலேயே 200 மீட்டர் பிரிவில் எந்த பெண் வீராங்கனையும் இதற்கு முன் அடுத்தடுத்த போட்டிகள்ல தொடர்ந்து தங்க வென்றதில்லை. நம்ம சாந்தி பிரேரா இந்த சாதனைய படைச்சிருக்காங்க. மீண்டும் அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம தெரிவிச்சுக்கிறோம். சரி, இப்ப வாங்க பதக்க பட்டியல் நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. சிங்கப்பூருக்கு மொத்தம் 10 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. 2 தங்க பதக்கங்கள், 5 வெள்ளி பதக்கங்கள், 3 வெண்கல பதக்கங்கள். சரி, மூன்றாவது நிலையில தென்கொரியா இருக்காங்க 83 பதக்கங்களோடு. 21 தங்க பதக்கங்கள், 23 வெள்ளி பதக்கங்கள், 39 வெண்கல பதக்கங்கள் இவங்களுக்கு கிடைத்துள்ளது. ஜப்பான் இரண்டாம் நிலையில் தொடர்ந்து உள்ளது 157 பதக்கங்களோடு. இவங்களுக்கு 37 தங்க பதக்கங்கள், 62 வெள்ளி பதக்கங்கள், 58 வெண்கல பதக்கங்கள் கிடைத்துள்ளன. முதல் நிலையில் தொடர்ந்து சீனா உள்ளது 205 பதக்கங்களோடு. இவர்களுக்கு மொத்தம் 119 தங்க பதக்கங்கள் கிடைத்துள்ளன, 48 வெள்ளி பதக்கங்கள், 38 வெண்கல பதக்கங்கள். ஆசிய விளையாட்டு போட்டிகள் ஜப்பானில் உள்ள ஐச்சி நகோயாவில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளை நீங்க நேரடியாக ஒளிவழி 5 மீ வாட்ச் தளங்களில் கண்டு மகிழலாம். சரி நேர்களை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 8 மணி செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு ஒரு இளம் வாலிபர், எனக்கு பிடித்த ஒரு நபர் நம்ம ஒளி கொடுத்திருக்கு வராரு, யங் ராஜா. அவரை நாம இன்னும் கொஞ்ச நேரத்தில் சந்திக்க போறோங்க. அவரை பார்க்கணும், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும், கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்பவே ஒளி 968 டிக்டாக் பக்கத்திற்கு வாங்க. மீடியா காப் ஒளி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். இப்பவே ஓடோடி வாங்க, நாங்க உங்களை அங்க சந்திக்கிறோங்க.
3: ஒளி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIE நோக்கி செல்லும் KJE பிரிட்லன் ரோடிற்கு முன்பும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE அப்பர் சாங்கி ரோட் ஈஸ்ட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் ரோட் நுழைவாயல் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: GED ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறது 10 வருட அனுபவம் GED ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: GED ஏர்கோன் and Engineering. அறியுங்கள் 6371-1105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம் GEDaircon.com.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
0: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
0: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியா காபோலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்ள விரும்பும் மூத்தோர் இனி வீட்டிலிருந்தபடியும் அதனை செய்யலாம். NTUC ஹெல்த் அமைப்பு மின்னிலக்க தளம் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளது. ஆரோக்கிய சமையலை நேரலையில் காண்பது, உடற்பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வது என மூத்தோர் பலவற்றில் ஈடுபடலாம். அத்தகைய நடவடிக்கைகளுக்காக மொத்தம் 4 கூடங்கள் அடுத்த ஆண்டுக்குள் அமைக்கப்படும். ஆக்டிவ் ஏஜிங் சென்டர் எனும் துடிப்பாக மூப்படைதல் நிலையங்களில் அவை இயங்கும். முதல் கூடம் கேலாங் சராய் நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஈராண்டுகளில் திட்டத்தில் 10,000 மூத்தோரை ஈடுபடுத்துவது இலக்கு. தொலைத்தொடர்பு நிறுவனமான சிம்பாவின் வாடிக்கையாளர்களில் 23,000 அதிகமானோரின் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்துள்ளன. கடந்த வியாழக்கிழமை அந்த ஊடுருவல் பற்றி தெரியவந்தது. வாடிக்கையாளர்களின் பெயர்கள், அடையாள அட்டை எண்கள் போன்ற தகவல்கள் கசிந்ததாக சிம்பா கூறியது. கடன்பற்று அட்டை விவரங்களோ வங்கி கணக்கு விவரங்களோ வெளியாகவில்லை என்பதை அது உறுதிப்படுத்தியது. ஊடுருவப்பட்ட தகவல்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டதற்கான அறிகுறி ஏதும் இல்லை என்றும் நிறுவனம் கூறியது. நிறுவனம் தற்போதைய பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்கிறது. ஊடுருவல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவதாக சிம்பா தெரிவித்தது. சிங்கப்பூரர்கள் பருவநிலை மாற்றத்துக்கு தயாராக சுயமாக செயல்படலாம் என்று தென்கிழக்கு வட்டார மேயர் தினேஷ் வாசுதாஸ் கூறியுள்ளார். பருவநிலை அபாயங்களிலிருந்து நாட்டை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சி எடுக்கும் வேளையில் குடிமக்கள் நடைமுறைக்கு ஏற்ற செயல்களில் ஈடுபடலாம் என்றார் அவர். பருவநிலை மாற்றம் கொண்டுவரும் எல்லா பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வை எதிர்பார்க்க முடியாது என்றார் திரு தினேஷ். அதனை படிப்படியாக கையாளலாம் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். கல்வியாளர்கள், வணிக தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஒரு கலந்துரையாடலில் அவர் பங்கேற்றார். பருவநிலை சவால்களை கையாளும் வழிகளை அவர்கள் ஆராய்ந்தனர். வெப்பநிலை, உயரும் கடல் மட்டம், உணவு, தண்ணீர் பாதுகாப்பு போன்ற விவகாரங்களை பங்கேற்றவர்கள் அலசினர். சிங்கப்பூரின் தேசிய பருவநிலை திட்டத்தில் அவர்களின் கருத்துக்கள் இணைத்துக் கொள்ளப்படும். ஆசிய விளையாட்டுகளின் 200 மீட்டர் ஓட்டத்தில் மீண்டும் தங்கம் வென்று வரலாறு படைத்துள்ளார் சிங்கப்பூரின் சாந்தி பெரேரா. நேற்று நடந்த 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தின் இறுதி சுற்றில் அவர் தங்கம் வென்றார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 22:78. இதன் மூலம் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 2 தங்கப்பதக்கங்கள் வென்ற முதல் சிங்கப்பூரர் எனும் சாதனையை படைத்தார் அவர். 200 மீட்டர் பிரிவில் எந்த வீராங்கனையும் இதற்கு முன் அடுத்தடுத்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தொடர்ந்து தங்கம் வென்றதில்லை. இப்போட்டியில் வெள்ளிப்பதக்கம் சீனாவுக்கும் வெண்கலம் இந்தியாவுக்கும் சென்றது. 30 வயது சாந்தி ஏற்கனவே